நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 28ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 28ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் செயலின்றி அறிதல் அதிகாரத்தில் 7ஆம் குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தெளிவுரையுடன். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. இதற்கான விளக்கம், தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். குறளும் பொருளும் மீண்டும், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். குறளும் விளக்கமும் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி பாமாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர் மருத்துவ தொடர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கின்றனர். பகல் காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே மனம் விரும்பும் பாடல்கள், காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ் ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌசிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று,

0: பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற கேட்கலாம். ஆம் ஆத்மி பீமா யோஜனா பற்றிய தகவல்கள், தொடர்ந்து திரையிசை. பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை. மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி. 2:55 வானிலை அறிக்கை. நேர்களை, எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பாமாலை பக்தி பாடல்கள், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள், தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 கிஷான் வாணி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம். பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற உரை டெல்லி அஞ்சலாக, 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Ashish Abraham. Parliament has passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. The legislation also allows the state governments to extend funding from the corporation to any entity engaged in cooperative development. The Parliament has also passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. Both Lok Sabha and Rajya Sabha gave their approval for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said that Home Minister Amit Shah wrote a letter to the Lok Sabha Speaker Om Birla stating once again that he is open to having a detailed discussion on the several incidents that took place during the protest on the NEET paper leak issue. Talking to reporters in the Parliament complex, the minister said the government itself is saying that it is ready for a discussion and will provide answers, but the opposition does not want to hear the answers and is shying away from the discussion.
2: The government wants a discussion in parliament while the opposition is running away from it. This is difficult to imagine because in a parliamentary democracy, it is usually the opposition that demands a discussion and the government that responds. But here, the government itself is saying that it is ready for a discussion and will give answers, while the opposition does not want to hear those answers and is walking away. We have repeatedly said that we want a discussion, but they are not agreeing to it.
1: Union Education Minister Pralhad Joshi chaired a meeting of senior officials of the ministry. In a social media post, Mr. Joshi stated that the meeting was convened to discuss the proposal to continue the National Means Cum Merit Scholarship Scheme from the financial years 2026-27 to 2030-31. Indian Railways has approved 153 crore rupees construction project of a four-lane road over bridge at Giratpur Ahmedabad section of Western Railway. Indian Railways has also approved the provision of Kavach version 4.0 on 660 km route of the Izzatnagar division of Northeastern Railway at an estimated cost of 295 crore rupees. The Central Board of Secondary Education CBSE has announced the Class 12 Supplementary Examination 2026 results. Students can check their result through DigiLocker results portal at the results.digilocker.in.

0: gov.in. The Calcutta High Court has cancelled all other backward classes or OBCA and OBCB certificates issued under the revised rules introduced by the previous Trinamool Congress government in West Bengal. The court held that certificates issued under the earlier system have lost their validity. Those holding such certificates will now be treated as belonging to the general category. As part of the Har Ghar Tiranga campaign, in Jammu and Kashmir, the Riyasi District Administration organized a Tiranga boat rally in the river Chenab with the aim of fostering patriotic spirit among the people. The campaign is gaining momentum ahead of Independence Day, with patriotic rallies, cultural programs and a range of other activities being organized across the country. India Meteorological Department has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today. Weather Department said that heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry, Andaman and Nicobar Islands, Kerala, Goa and Rajasthan for the day. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championship at Lagos in Nigeria yesterday. With this, Team India's overall medal tally has risen to an impressive 29 medals, comprising 8 gold, 7 silver and 14 bronze. Ministry of Textiles will organize Srijan, Voices from the Loom, a special gathering celebrating the women behind India's handlooms and recognizing their inspiring journeys, voices and contributions to the weaving heritage of the country. The program will be held in New Delhi today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: தயக்கம் மயக்கம் என்ற இரண்டும் துணிச்சலற்ற தன்மையின் வெளிப்பாடுகள். சிறிய ஆலம் விதைக்குள் மறைந்திருக்கும் பெரிய ஆலமரத்திற்கு இணையானது துணிச்சல். ஒரு விவசாயி இருட்டில் காட்டுப்பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஒரு ஞானி அந்த விவசாயிக்கு உதவியாக ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார். இங்கிருந்து நகரம் எத்தனை மைல் என்று கேட்டார் விவசாயி. 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள்

0: செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம் பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும். கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:15. எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களை தரலாம். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும் என்ற இந்த சிந்தனையோடு இந்நாளை நாம் பொன்னாளாக்குவோம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதற்பாடல் உன்னிமேனன் குழுவினர் பாடியிருப்பது.

பக்தி மாலை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:28. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டேப் ராதா மாணிக்கம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருப்பது.

ஒலித்த பாடலுடன் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. இன்று மாலை மணி 6:10 க்கு பா மாலை பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலூரமாக யூரியா 25 கிலோ, பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டசீம் 500 கிராம் அல்லது மேங்கோசப் 1 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க

வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கரும்பிற்கு இரண்டாவது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாசு உரமிட்டு மண்ணணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றடுகள் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை 15 August to 20 August முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடர வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி பயன்படுத்தி முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரியட்டா பொட்டாஷ் கலந்து இட வேண்டும்.

0: மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி பயன்படுத்தி முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரியட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பராக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரினை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம் 1770 கிலோ இருப்பில் உள்ளது. விலை 44 ரூபாய் 1 கிலோவிற்கு. நெல் ஆதார விதை கோ 56 6180 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55 5567 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52 2858 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோவின் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 60 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56 2000 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
2: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
0: இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: நம்ம இந்தியாவில் எப்போ இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிலிருந்து பரவியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

டாக்டர் திருப்பதி சாரம், வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி. இன்று காலை 7 ஹலோ டாக்டர் மருத்துவ தொடர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை தருகிறார்கள் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

நேர்களே, இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்கள். தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில்பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில்பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில்பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில்பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவு சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு

0: வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7,659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21 முதல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25 முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றத். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா லோனை வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7 நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ்பெற்றதாகும். கடந்த 6 குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7 திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12 துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95 வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது.

0: விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: சவுண்ட் எனப்படும் ஒலியானது டெசிபல் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. 70 டெசிபல்களுக்கு மேலே உள்ள ஒலியே இரைச்சல் எனப்படுகிறது. வாகனங்களின் போக்குவரத்து, கட்டுமான வேலைகள், விளம்பர ஒலிபரப்புகள், பாடல் என பல்வேறு நிகழ்வுகளால் இரைச்சலான சூழல் ஏற்படுகிறது. இரைச்சலான சூழலில் நாம் தொடர்ந்து இருந்தால் உடல்நல பாதிப்புகள் உண்டாகும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஒலி மாசுபாட்டினால் இரத்த அழுத்தம், ஆஸ்மா, நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. காதின் கேட்கும் திறன் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது. 100 டெசிபல் ஒலியை ஒருவர் 2 மணி நேரம் தொடர்ந்து கேட்டால் அதற்கு ஈடு செய்ய 16 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிறது ஒரு மருத்துவ ஆய்வு. ஒலி மாசுபாட்டால் மற்ற உயிரினங்களின் தகவல் தொடர்பும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பாடும் பறவைகள் இதனால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஒலி மாசுபாட்டால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க நம்மால் இயன்ற அளவிற்கு வீடுகளிலும் வெளிப்புறங்களிலும் இரைச்சலை குறைக்க வேண்டும். அதீத ஒலியும் மாசுபாடு என்பதே பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாமல் உள்ளது என்பதால் இது குறித்த விழிப்புணர்வை பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது நம் உடல் நலமும் மேம்படும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
4: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமே போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோன்சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி எதுனா நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ்

0: இமேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமீடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமீடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இந்த பிரெக்னன்சி டைமில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஆஃப்டர் டெலிவரியிலையுமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, குறிப்பாக நிறைய மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதற்கு என்ன காரணம்? இது குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்குமே நம்ம இதை கண்டினியூவாக அவாய்ட் பண்ணிடணுங்களா? ஸோ இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
1: அது ஆஃப்டர் டெலிவரி கூட நம்ம பண்ண முடியாதுங்க நிறைய டேப்லெட்ஸ், பிகாஸ் ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். ஃபீடிங் இப்போ எல்லாம் 2 இயர்ஸ் பண்ணுறனாலும் வி ஹாவ் டு பிளான், அதுக்குமே டேப்லெட்ஸ் சில இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது கஷ்டம். அப்புறம் வந்து தேர்ட் ட்ரைமிஸ்டர்னாலும் அவங்களால படுக்க முடியாது, அது சின்ன ப்ரொசீஜர்னாலும் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னென்சி ஒரு டென்டல் விசிட் வந்து ரொம்ப முக்கியம்.
2: ஆமாம், டெஃபினெட்டாக. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இப்போ நான் கூட ஒரு பேஷண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களும் அப்படி தான். இப்போ மேரேஜ் அப்போ தான் நாங்கள், அப்புறம் அடுத்து ப்ரெக்னென்ட் நாங்கள், அப்புறம் ஃபீடிங் நாங்கள், அதில் தள்ளி போட்டது தான் இப்படி. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது பெட்டர். எல்லாரும் கல்யாணம்னா ஒரு மேக்கப்புக்கு போயிடுறாங்க, ப்ரெக்னென்சினா உடனே ஒரு ஷூட்டுக்கு போகிறாங்களே தவிர வாயும் கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை.
1: அந்த ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுதுங்க நமக்கு, ஆனால் அது வந்து ரொம்ப பின்னாடி நம்மளுக்கு இந்த லேடிஸ் தே வில் சஃபர்.
2: அதே மாதிரி வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சுனாலும் டென்டிஸ்ட்டு போய் முன்னாடியே பார்க்கணும். எப்படி ஒரு பார்லரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி டென்டிஸ்ட்டை பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாயில் அழுக்கு இருக்கலாம், இல்லை ஒரு சொத்தப்பல் இருக்கலாம், அது ஒரு பேட் பிரெத்தை கொண்டு வரலாம், சரிங்களா? அப்படிங்கிறப்போ இட்ஸ் எ லைஃப்பில் இது ஒரு நியூ பிகினிங். இப்போ வந்து இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஒரு கல்யாணம் போது நம்ம க்ளோஸாக இருக்க போகிறோம், ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீலை க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த பிகினிங்கே வந்து ஒரு பேடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லதாக போய் க்ளீன் பண்ணி, நல்லது தானே, சுத்தமாக வாயை வச்சுக்கிறது நல்லது தானே. ஆனால் என்ன பண்ணுறோம், போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், மேக்கப் போடுறோம், எல்லாம் பண்ணிக்கிறீங்க, ஆனால் வாயை மட்டும் சுத்தமாக வச்சுக்கலாம், அது எப்படி ஒத்துக்க முடியாது? ஸோ வாயை க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ப்ளீடிங் கம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாய் ஸ்மெல் அடிக்குமா? அடிக்காதா? கண்டிப்பாக அடிக்கும். அது ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் இருக்கும், அந்த பார்ட்னர் சொல்லாமல் கூட இருக்கலாம். இதனால் உங்களுக்கு உள்ளார ஒரு கேப் க்ரியேட் ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் கண்டிப்பாக போய் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி பல்லெல்லாம் க்ளீன் பண்ணி சொத்தப்பல்லாம் அடைச்சிட்டிங்கன்னா இட் வில் கிவ் அ குட் திங். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் பார்த்து எதாவது இருந்தால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம், இருந்தால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.
1: சரி, இப்போல்லாம் புதுசாக இப்போல்லாம் வராங்க, கல்யாணம் 4 மந்த்ஸில் இருக்குங்க, பல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா மேஜிக் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்னா அவங்களுக்கு எதாவது இமிடியட் ரெமெடி வேணும், அது கொஞ்சம் முன்னாடி நம்ம கிட்டே வந்திருந்தால் கூட நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். அந்த 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கேப்பில் வந்து எனக்கு பல்ல ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க, இப்படி திரும்பி இருக்கு, இங்கே கேப் தெரியுது, பல்ல அடைச்சிக்கலாம், பட் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, எல்லோரும் வந்து அதான் கேட்குறாங்க, சந்தா இருக்குது, ஃபோட்டோக்கு சிரிக்கிறப்ப தெரியக்கூடாது, இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், சிரிக்கிறப்ப தெரியக்கூடாது, அழகாக இருக்கணும். அப்படின்னா 4 மந்த்ஸில் அது நம்ம கொஞ்சம் கஷ்டம், ஒரு டைம் வேணும் நமக்கு அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு புஷ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கெல்லாம் டெம்பரவரியாக தான் தேடி டக்கு டக்குன்னு போகிறாங்க, வேறு எதாவது பண்ணி விட்ருங்க, வேறு எதாவது பண்ணி விட்ருங்கன்னு. பட் அது

0: செய்ய முடியாது, கொஞ்சம் ஏர்லியராக வர்றது பெட்டர்.
1: ஆக்சுவலி என்னென்னா வேற ஒரு இப்போ கைவலி வயிறு வலின்னு கொடுக்க அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஓரல் ஹெல்த் டென்டல் ஹெல்த்துக்கு பெருசாக இன்னும் அவேர்னஸ் வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
2: அவேர்னஸ்ஸை விடங்க அவேர்னஸ் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. மெயின் என்னன்னா பயம்.
0: பயம்
2: இப்போ ஊசி இடுப்புல கூட போட்டுக்கலாம், வாய்க்குள்ள ஊசியா அப்படின்னா ஒரு சின்ன பயம். இது வந்து சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன் நான், எனக்கே பல்லெடுக்கிறப்ப என் சேரில் நான் உட்கார்றப்போ ஐயோ வாய்க்குள்ளையா அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா. ஸோ உடம்பு சரியில்லையா திரும்பிக்கு வந்துக்கிறோம், ஊசி போடுறாங்க, தட் இஸ் ஓகே. வாய்க்குள்ளிங்கிறப்போ எல்லோரும் பயப்படுறாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அதை போஸ்ட்போன் பண்ணுறாங்களே தவிர அவேர்னஸ் இல்லையான்னு அப்படி கிடையாது. 25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், முன்னாடி எங்கள் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு சார் நான் வந்து 6 மந்த்ஸ் ஆச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பேஷண்ட்ஸ் வராங்க. அன்றைக்கி நான் சொன்னதோட ரிசல்ட்டு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சார் நான் வந்து சென்னை போனேன் சார், அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே 6 மாதத்துக்கு கூட கண்டிப்பாக நான் அங்கே ஒரு டென்டிஸ்ட் பார்த்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். குட், எங்கிட்டே வரணுன்ட்டு இல்லை, ஐ அப்ரிஷியேட் இட். ஏன்னா நீ வந்து க்ளீன் பண்ணிக்கிற அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, ஆனாலும் பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. டென்டலையும் அட்வான்ஸ்மெண்ட் நிறையா வந்துட்டுருக்கு. கொஞ்சம் இன்றைக்கி எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் பெயின்லெஸ்ஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி வலிக்கும், இன்றைக்கி ஊசிக்கே ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த ப்ரிக் அவ்வளோக்கா தெரிவிக்காது. அதே மாதிரி இன்சுரன்ஸ் சிரிஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபார் த ப்ரிக். அப்போ வந்து அந்த ப்ரெஷர் அந்த ஒரு இது வந்து பெருசாக தெரியாது வலி. ஸோ அப்படி இப்போ டென்டிஸ்டே வந்துட்டு இட் கோஸ் டுவோர்ட்ஸ் பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்க்கு தான் வந்து போயிட்டுருக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் ஏர்லியராக பார்த்துக்கிறது எல்லாமே பெட்டர் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பல்ல க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வருஷம் க்ளீன் பண்ண சொல்கிறோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண சொல்கிறோம், 6 மாதத்துக்கு ஒரு தூரம் போகிறோம் க்ளீன் பண்ணுறோம், இவ்வளோ செலவாகுது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் அதே க்ளீனிங் அதே தானே அப்படின்னா அப்படி கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் தான் எலும்பு அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கும். நீங்கள் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி அதே சார்ஜுன்னு சேவ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா எலும்பு இறங்கிட்டு இருக்கும், அப்புறம் பல்லை உளுந்து அந்த பல்லு கட்டுறதுக்கு நீங்கள் அதை விட டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பீப்புளோட பெர்செப்ஷன் இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் அந்த காசு கொடுக்கணும், சரி நான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறேன்னா அப்படி கிடையாது. அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும், டெஃபினட்டாக வேறு இதில் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணிக்கோங்க. அந்த சின்ன காசை பார்த்தோன்னா பெருசாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

ஒலித்த பாடல் மறுபடியும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டீர்கள். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்து

0: மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலித்த பாடல் வானத்தை போல படத்திற்காக உன்னிமேனன் கே எஸ் சித்ரா பாடியதை கேட்டோம். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவு சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள்

0: நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 1,000,000 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4,76,000 அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் இராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் புலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை

0: வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 7:25. சேவை செய்திகள். கோயம்புத்தூர் யோகதா சத் சங்க தியான கேந்திரா நடத்தும் கிரியா யோக தியான நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு கோவை உப்பிலிபாளையம் ஸ்ரீ சாய் விவாகா மகாலில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பீளமேடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் இனி கூறப்படும் இடங்களில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார். மின் விநியோகம் தடைபடும் இடங்கள் பாரதி காலனி, இளங்கோ நகர், புராணி காலனி, ஷோபா நகர், கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், போலீஸ் குவார்டர்ஸ், கிருஷ்ணராஜபுரம், அத்திப்பாளையம் பிரிவு, ராமகிருஷ்ணாபுரம், ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், விஜிராவ் நகர், காமதேனு நகர், பிஎஸ்ஜி எஸ்டேட், பிஎஸ்ஜி மருத்துவமனை, நேரு வீதி, அண்ணா நகர், ஆறுமுகம் லே அவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீளமேடு புதூர், எல்லை தோட்டம், விஓசி காலனி, பிகேடி நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், புளியகுளம், அம்மன்குளம், பாரதிபுரம், பங்கஜாமில், தாமு நகர், பாலசுப்பிரமணிய நகர், பாலகுரு கார்டன், சௌரிப்பாளையம், கிருஷ்ணா காலனி, ராஜாஜி நகர், மீனா எஸ்டேட், உடையாம்பாளையம், ராஜீவ்காந்தி நகர், பார்சன் அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்ரீபதி நகர், கள்ளிமடை, ராமநாதபுரம், திருச்சி ரோடு ஒரு பகுதி, நஞ்சுண்டாபுரம் ரோடு, திருவள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமே போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ்கிட்ட தகவல் சொல்லணும்னு

0: விளம்பரங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார், நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டா, இல்லா லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இதென்ன போட்டோ இருக்கு? சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அவங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ, உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:30. ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும்.

ஒலித்த பாடல் ஆலயமணி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முரடன் முத்து படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்கள். தொடர்ந்து மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் மண்வளம் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்த நேர்முகம். பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:39. நிகழ்ச்சியில் அடுத்து விடிவெள்ளி படத்திற்காக பி. பி. ஸ்ரீனிவாஸ் ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌசிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை. மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி.

நேர்களே, இன்று பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:47:29. கடவுளை கண்டேன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சன 4 பாயிண்ட் அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் நேரலை இடம்பெற கேட்கலாம்.

0: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
1: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
0: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
2: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்டை கொடு.
0: பின் என்ன? RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நினைத்தாரே இணைக்கும் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அமரதீபம் படத்திற்காக AM ராஜா மற்றும் பி சுசீலா பாடியதை கேட்டோம். நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌசிக் அவர்கள் மிருதங்கம், KR சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. இன்று இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் கிஷான் வாணி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

ஒலித்த பாடல் தாயுள்ளம் படத்திற்காக ஜெயலட்சுமி, கானசரஸ்வதி, ஆர் பாலசரஸ்வதி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 8 மணி. இந்த நேரம் இனிய நேரம்.

ஓசை படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களே, இன்று இரவு மணி 9:30 நாடக மலர் மகனே மகனே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள், அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன்.

ஒலித்த பாடல் கிராமத்து அத்தியாயம். படத்திற்காக பி எஸ் சசிரேகா பாடியதை கேட்டோம். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:39.

ஒலித்த பாடல் காளி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் தொடரும் பாடல்.

ஒரே இடம். எல்ஆர் ஈஸ்வரி சந்திரன் பாடிய அந்த பாடலுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌசிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். நேர்களை இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. பவனாத்மஜா கச்ச முத்துசுவாமி தீட்சதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் கண்டச்சாப்புதாளம்.

கரகர பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஒலித்தது. இனி காலை தூக்கி என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல், யதுகுல காம்போஜி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:38:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பங்காரு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, வராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக

தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் MBBS BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. CBSE 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 80.13 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் கடத்த முயன்ற 240 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா இன்று காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழையும் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழையும் இன்று பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பிரவுன்ஸ்பர்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குளம் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஜெய் தமிழரசு லட்சுமணன். போனவாறு எங்கே போனோம்? எஸ், ராமபட்டினம் போனோம் இல்லையா? அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் பார்த்தோம், ஆரம்ப சுகாதார மையம் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இன்றைக்கி அங்கே எல்லாம் என்ன இருக்குது, அந்த ஊரில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். போவோமா ஊர்களும் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா ராமப்பட்டினம் போயாச்சு. அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இல்லையா, ஸ்கூல்ஸு அந்த ஆரம்ப சுகாதார நிலையமெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இங்கே ராமப்பட்டினத்தில் நம்ம முதலே சொன்னோம், போன வாரம் சொன்னோம் இல்லையா, நிறைய தொழில்கள் செய்கிறவங்க இங்கே இருக்காங்க, சிற்பக்கலை பண்ணுறவங்க இருக்காங்க, மண்பானை செய்கிறவங்க இருக்காங்க, முரம் கயிறு திரிக்கிறவங்க, அதுக்கப்புறம் துடைப்பம், புளி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு போன தடவையே சொன்னேன். நிறைய பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் நீங்களே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா என்னென்னு தெரியல, ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு, நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய தொழில்கள் செய்கிறவங்க இருக்காங்க. இதுக்கான காரணத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க பார்க்கலாம்.
1: இந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அது எதுக்குமே நம்ம வெளியில் போகக்கூடாது. ஒரு பானையிலிருந்து ஒரு சின்ன முரம் சீமாறு என்ன தேவையோ எல்லா பொருளுமே இந்த ஊர்லேயே கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஜமீன்தார்கள் வந்து எல்லா தொழில் செய்கிறவங்களையும் இந்த ஊர்லேயே கொண்டு வந்து அவரே வந்து இந்த ஊரில் இந்த தொழில் செய்யுங்கன்னு சொல்லி அந்த தொழில் செய்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த ஊர்லேயே வர வச்சு எல்லா வகையான பொருட்களும் ராமத்துலேயே கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் சிறு தொழில் அமைச்சு கொடுத்து வீடும் கொடுத்து எல்லா வகையான சிறு தொழிலுமே இந்த ஊரில் நடக்குதுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லா பொருட்களுமே நம்ம ஊர்லேயே மேக்சிமம் கிடைக்கிற மாதிரி ஜமீன்தார்கள் வந்து வச்சுருக்காங்க. மாடு மேய்க்கிறதுலேருந்து பானை செய்கிறது, கயிறு திரிக்கிறது, நெசவு எல்லா தொழிலுமே நம்ம ஊரில் இருக்குங்க.
0: பார்த்தீங்களா, சூப்பரில் அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ராமர் கோயில் விழா வந்து இந்த ஊரில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் நிறைய கோயில்கள் வந்து பார்க்க முடியுது. கோதண்டராமர் சிலை வந்து இங்கே சிறப்பு அம்சமாக இருக்குது. இந்த சிலை பார்த்திங்கன்னா அயோத்தியில் இருக்கிற ராமர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5 புரட்டாசி சனிக்கிழமையும் பூஜைகள் பாடப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அதில் வந்து ராமர் உற்சவர் அந்த ஊர்வலம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாமா. 5வது இந்த கோயிலில் வந்து உரி அடிச்சு வழுக்கு முறை ஏறுவாங்களாமாப்பா. சூப்பர்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா யார் அந்த வழுக்கு முறை ஏறுறாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான வரவேற்பு இருக்குமாமாங்க. உரி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உரி அடிக்கிறவங்க வந்து ராமர் மாதிரியும் அனுமன் மாதிரியும் வேஷம் போட்டு இந்த ஊரையே சுத்தி வருவாங்களாம். அதே போல தைப்பூச திருவிழா ரொம்பவே சிறப்பா நடக்குமாமா. இங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவிழா நடக்கிற சமயத்துல நம்ம கண்டிப்பா வரலாம் இல்லையா. கொஞ்சம் தூரம் நம்ம வந்து

இல்லை போனா எங்கேயோ இந்த வீடெல்லாம் பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. நிஜமாகவே நல்லா பார்த்துருக்கோம், ஆனால் ரொம்ப பழக்கப்பட்ட அந்த இடம் மாதிரி தான் தெரிஞ்சுது. பார்க்கலாமா? இஸ் அரண்மனை மாதிரி இருக்குங்க, ரெண்டு அரண்மனை இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க, இந்த அரண்மனை வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். இந்த அரண்மனையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க கிட்ட கேட்டேன், எங்க எந்தெந்த படம்லாம் இந்த இந்த அரண்மனையிலலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கிழக்கு வாசல், வாழ்க்கை சக்கரம், குரு சிஷ்யன், சொக்கத்தங்கம், ஆம்பளை, இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த அரண்மனையில் எடுத்திருக்காங்களாம். அப்போ தான் தெரிஞ்சுது. ஆமாம் இல்லை, இந்த படம்லாம் இந்த படத்துல இந்த அரண்மனை வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வாங்க உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குலம். எஸ் ராமபட்டினத்தில் தான் நாம் இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். அரண்மனைக்குள்ளே போயாச்சு, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறோம். இங்கே நிறைய அழகான அந்த தூண்கள்லாம் பார்க்குறதுக்கே பெரிய அரண்மனை மாதிரி இருக்குங்க. இந்த கோயில்கள் எல்லாம் இருக்குது நிறையா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது, பகவதி அம்மன் கோயில் இருக்குது, ராமர் கோயில் இருக்குது, மகாலி அம்மன் கோயில் இருக்குது. ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கப்பா, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் அதாவது ஆடி 32 தான் இங்கே வந்து அதாவது இந்த ராமர் கோயில் அமைச்சு 81 ஆயிடுச்சாமாங்க. சூப்பர்ல அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா கொண்டாட போறாங்க, நாமளும் வந்துடலாம் ஓகேவா. இந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு நந்தவன தோப்பு இருக்குங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமா. எஸ், சூப்பராக இருக்குங்க, பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பூக்களை பார்க்க முடியுது. நந்தவனத்தோப்புக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, ஒரு மடம் கூட இருக்குங்க. இந்த நந்தவனத்தோப்பில் எல்லா வகையான பூக்களையுமே நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பவள மல்லி, ஜாதி மல்லி, நித்திய கல்யாணி, மல்லிகையிலையும் நிறைய வெரைட்டியான பூக்கள்லாம் இருக்காமா. ரங்குன் மல்லின்னு சொல்லுவாங்க, அந்த மல்லிப்பூவும் இருக்கா. அதுக்கப்புறம் எல்லா வகையான செம்பருத்தி, வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பார்க்குறது கண்ணை பறிக்குது. இங்க ஒரு பெரிய கிணறு கூட இருக்கு, இதுக்கு பேரே பெரிய கிணறு தானா, படி வச்சு கட்டியிருக்காங்க. மெயினா பொங்கலப்ப பூ பறிக்கிற நோம்பி கொண்டாடுவோம் இல்லையா, அப்ப வந்து இந்த நந்தவன தோப்பே வந்து சிறப்பா இருக்குமாமாங்க. எல்லா வகையான மரங்களும் இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ராமபட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே பெரிய சந்தை முதல்லையே இருந்ததாமாப்பா. இப்போது அதுவே வந்து கடை வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கடை வீதியில் எல்லா பொருட்களும், முதல்ல சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கேயும் கிடைக்குது. நான் முதல்லையே சொன்னேன், நம்ம வந்து பேக் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொண்டு வந்துட்டேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க ஓகே. நிறைய அதாவது இந்த விஷயத்தை பற்றி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நமக்கு நல்லா கைட் பண்ணாங்க. நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து கேட்க முடிஞ்சது.

எஸ், நாம ஊரை சுத்தி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ராமபட்டினத்துல தான் நாம இருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம். அதாவது நிறைய விஷயங்களை கைட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அழகாவே இருந்தது இந்த ஊரு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, ஆக்சுவலா பல மதத்தினரும் கலந்து வாழக்கூடிய இந்த ஊர்ல எல்லாருமே எந்த பாகுபாடும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் பழகி வந்த அந்த உறவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. இதே சந்தோஷத்தோட நம்ம கோயம்புத்தூருக்கு போகலாமா? அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு நாம போகலாம். ரெடியா இருங்க.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்தி இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு உறுப்பு தானம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நம்முடைய உறுப்புகளை தானமாக வழங்குவது குறித்து உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி தோழிகள் நம்ம கூட பேசலாம். 23 12 103 மற்றும் அரியன் 23 16 23 17 04 2 இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க 12 மணிக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.

இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி இடம்பெற கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: நேரம் 10:30.
1: வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் கைகோர்க்கும் அற்புதமான நேரம் இது.

நிகழ்ச்சியில் உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன். இன்றைய கவிதையும் கானமும் நாட்டியத்தின் அழகை சுமந்து வருகிறது. பாடல்களும் பாவங்களும் ஒன்றாய் சங்கமிக்கும் நேரம் இது. சலங்கை ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியும் சந்தம் பிறக்கும் கவிதையாய். இதோ சலங்கையிட்டால் ஒரு மாது.

பரதம் என்னும் நடனம் பிறவி முழுவதும் தொடரும். நாதம் பிறந்தால் மௌனமும் இசையாகும். இசை பிறந்தால் இதயமும் நடனமாடும். அந்த இசையின் வினோதங்களை கேட்டு ரசிப்போம்.

அதில் பகல் அழியும், கிழி ஒளி பொழியும் அதில் பகல் அழியும், சிவனின் நயனம் உலகாடும். நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம், அவன் பாதமே பங்கஜம், நர்த்தனமே சிவகவசம், நடராஜ பாதம் நவரசம். நடன சந்தோஷங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு

ராகம் ஒரு சுகம் ரெண்டும் இணைகிறது. கண்ணில் பேசும் மொழியும் குரலில் பிறக்கும் ராகமும் மனதுக்குள் மெல்ல துளிர்க்கும் காதலும் ஒன்றாய் சங்கமிக்கும் அழகிய தருணம் இது. தித்திக்கும் இசையில் துள்ளும் தாளத்தில் இதோ தத்தித்தோம்.

மலர் ஆடுவது இயற்கையின் அழகு. அந்த மலரின் அசைவிற்கு அபிநயம் சேரும்போது அந்த நாட்டியம் இன்னும் அழகாகிறது.

0: இதுவரை FM ரெயின்போ 103 கோவில் நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன்.
1: நாளை இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவேன் நட்சத்திர மயிலிறகு.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12:00 நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் we are going to place them. So public movement ல இருக்கும்போது any instant if they see then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். ஆம் நேயர்களே, கேட்டாலே இனிக்கக்கூடிய பாடல்களை இந்த ஒரு மணி நேரமும் நாம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் லவ் டுடே படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது.

கேட்டாலே இனிக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:12. இனி அடுத்து ஜென்டில்மேன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

கேட்டாலை இனிக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:33. இனி கண் எதிரே தோன்றினால் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா.

கேட்ட பாடல் பூவே உடக்காக படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா பாடியது. திரையிசையின் நிறைவாக வசீகரா படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்க இருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:01.

0: இப்பொழுது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து பகல் 12:10 சங்கீத சாரல் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களோடு திரையிசைப்பாடல்களும் கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி. மாலை ஒளிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 கிசான் வாணி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள் மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற உரை, 8:30 மனோரஞ்சிதம் தொடர்ந்து கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர் மகனே மகனே நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீதரத்னம் அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து வானிலை அறிக்கை. இதுவரை நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன்னா I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நிகழ்ச்சிகள் அடுத்து காதம்பரி பிரியாயை முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் மோகனம் ஆதிதாளம்

சங்கீத சாரல் நிகழ்ச்சிகள் இதுவரை ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்டீர்கள். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்ற

நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் காந்திநகரில் உள்ள

0: தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை

0: நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது சேந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக சேந்திசையில் செலுவினா எனத் தொடங்கும் கன்னட மொழி பாடல்.

0: என் உயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம் கேட்கலாம். அடுத்ததாக எது சுதந்திரம் என்ற தலைப்பில் பேராசிரியைகள் இ வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர் கலந்துரையாட கேட்கலாம். எண்பதாவது இந்திய சுதந்திர தினம். இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15 நாள் சுதந்திரம் அடைந்தது. இது எளிதாக கிடைக்கவில்லை. உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு உதிரத்தாலும் பல உயிர்களின் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது தன்னலம் பாராது போராடிய தியாகிகள் பலர் பெற்றுத்தந்ததே. அவர்களின் தைரியம் தன்னலமற்ற முயற்சிகளின் பலனால் கிட்டிய இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் இன்று அவர்களை பற்றியும் சற்று தெரிந்து கொள்ளலாம். உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்குத்தான் எவ்வளவு பேர் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள்! முகம் பெயர் தெரியாத எத்தனையோ பேரின் வரலாற்றை நாம் இன்னும் அறியாமல் இருக்கின்றோம். வரலாற்றை தோண்டி எடுத்தால் இதில் நிறைய தமிழர்களும் இருப்பார்கள். அதிலும் வீரம் நிறைந்த தமிழச்சிகளும் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் குயிலி.
1: பெரிய முத்தன் ராக்கு என்ற தம்பதிக்கு மகளாக சிவகங்கை

இலங்கை சீமையில் பிறந்தவர் குயிலி என்ற வீர மங்கை. இவருடைய பெற்றோரும் வீரத்தில் சிறந்தவர்கள் என்கிறது வரலாறு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற சொல்லுக்கு ஏற்ப திகழ்ந்தவர் குயிலி. இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டால் நம் அனைவரின் சிந்தனை ஓட்டத்திலும் முதலில் வருவார்கள் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் போன்றோர்தான். இவர்கள் அனைவரும் தாம் பிறந்து வாழ்ந்த சமூக அமைப்பால் தங்களின் அரசியல் ஆளுமையை அடையாளப்படுத்தி கொண்டனர். ஆனால் அதே காலகட்டத்தில் வேலு நாச்சியாரின் உயிர் தோழியாகவும் மெய் காப்பாளராகவும் பெண்கள் படையின் தளபதியாகவும் விளங்கிய குயிலி என்ற மங்கை தன் வீரத்தாலும் விவேகத்தாலும் தமிழக விடுதலை வரலாற்றில் தனி இடம் பிடித்தார் குயிலி.

நாம் எல்லோருக்கும் வேலுநாச்சியாரை தெரிந்திருக்கும். பிறவி போராளி, திறமைசாலி, அறிவாளி. வெள்ளையர்கள் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த சிவகங்கையில் காலடி வைத்தபோது வேலு நாச்சியார் காட்டிய வீரத்தை நாம் அறிவோம். மண் புழுதி கிளம்பும் சிவகங்கை சீமையில் வீறு கொண்டு எழுந்து வெள்ளையனை விரட்டி சீறிச் சென்ற வீர பெண்ணின் வரலாறு வேலு நாச்சியாருடையது. வீரம் என்றால் சாதாரண வீரம் அல்ல. தனது மதியால் வியூகங்களை வகுத்து பொறுமை காத்து மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம். 1730 தோன்றி 1796 மறைந்த வேலுநாச்சியாரின் காலம் தமிழக வரலாற்றில் வீரத்தின் காலமாக இருந்திருக்கின்றது. வேலு நாச்சியாரின் உற்ற தோழியாக விளங்கியவர்தான் குயிலி. குயிலியின் வீரச் செயலை நாம் அறிந்து கொள்வதற்கு வேலு நாச்சியாரின் வரலாற்றையும் படிப்பது அவசியம். ராமநாதபுர மன்னரின் ஒரே பெண்ணாக பிறந்தவர் வேலு நாச்சியார். ஆண் வாரிசு போலவே அனைத்து கலைகளையும் பயின்று தேர்ச்சி பெற்ற வேலு நாச்சியார் சிவகங்கையின் மருமகளாக குடிபுகுந்தார். இவரது கணவர் மன்னர் முத்துவடுகநாதர். காளையார் கோவிலில் இவர் வழிபட்டு கொண்டிருந்த போது நவாபின் பெரும் படை போர் தாக்குதல் தொடுத்து ராமநாதபுரத்தை கைப்பற்றியது. ராமநாதபுரத்தை கைப்பற்றிய ஆற்காடு நவாப் அடுத்ததாக சிவகங்கையை குறிவைத்தார். ஆங்கிலேயர்கள் கொடுத்த போர் சாதனங்களை நவாப் இந்த தாக்குதலில் பயன்படுத்தினார். கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது மன்னர் முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் வாளால் வெட்டுப்பட்டு இறந்தார். காளையார் கோவில் நவாபு படைகளின் வசமானது. திடீர் தாக்குதலில் கோட்டை வீழ்ந்து மன்னர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வேலுநாச்சியாரை எட்டியது. மன்னரை பார்க்க துடித்தார். தான் இருந்த இடத்திலிருந்து காளையார் கோவிலுக்குச் செல்ல விரும்பினார். இறந்த கணவரை பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது இலக்காக இருந்தது. ஆனால் தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் அவருக்கு வேறு ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். கோட்டை வீழ்ந்துவிட்டது, அரசர் இறந்துவிட்டார், நீங்களும் போய் சிக்கிக் கொண்டால் நல்லதல்ல, நாட்டை கைப்பற்ற நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆனால் நாச்சியார் கேட்கவில்லை. கணவரின் உடலை காண காளையார் கோவிலுக்கு புறப்பட்டார். இதற்குள் நவாபின் படைகள் சிவகங்கைக்குள் நுழைந்துவிட்டன. காளையார் கோவிலுக்குச் சென்ற வேலுநாச்சியார் கண்ட காட்சி கொடுமையானது. எங்கெங்கும் பிணக்குவியல். கதறி அழுதார் வேலுநாச்சியார். 1772 ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறிச் சென்றார் வேலுநாச்சியார். 7 காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு மறைந்து வாழ்ந்தார். இதற்கு இடையில் தமது

எட்டு வயது மகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலை அவருக்கு. இவர் வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் கெட்டிக்காரர்தான். நவாபையும் ஆங்கிலேய படையினரையும் வீழ்த்த மன்னர் ஹைதர் அலி உதவியை நாடினார் வேலு நாச்சியார். மருது சகோதரர்களின் பாதுகாப்போடு சிவகங்கையிலிருந்து தப்பிச் சென்று ஹைதர் அலியை சந்தித்தார் வேலு நாச்சியார். ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் வேலு நாச்சியாருக்கு அனுப்பித் தந்தார். இந்த படை காளையார் கோயிலை முதலில் கைப்பற்றியது. சிவகங்கையிலும் திருப்பத்தூரிலும் நவாபின் படைகளும் ஆங்கிலப் படைகளும் பரவி நின்றன. இவற்றை தோற்கடித்தால்தான் சிவகங்கையை மீட்க முடியும். இந்த சமயம் வேலு நாச்சியார் அவர் ஒரு போர் உத்தினார். விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள்ளே இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனை பெண்கள் சென்று வழிபடுவது வழக்கம். ஆங்கிலேயர் படை காவல் காத்து கொண்டிருக்க வேலு நாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் இருந்த கோயிலுக்குள் சென்று திடீர் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் நிலை குலைந்தனர் ஆங்கிலேயர்கள். கோட்டை மீண்டும் ராணியின் கைக்கு வந்தது. சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. வேலு நாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த வேலு நாச்சியாரின் மெய்க்காப்பாளராக திகழ்ந்த ஒருவர்தான் நமது குயிலி. குயிலி மெய்க்காப்பாளராக விளங்கிய இவர் வேலு நாச்சியாரின் பெண்கள் பிரிவு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார். சிறுவயது முதலே வீரமும் துணிச்சலும் பெற்றிருந்த இவர் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக திகழ்ந்தார். என்னதான் வீரம் நிறைந்தவர்கள் படையில் இடம்பெற்றிருந்தாலும் ஆங்கிலேயரின் நவீன ஆயுதங்களும் மிகப்பெரிய படை பலமும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. வெள்ளையர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக மக்கள் கூடியிருந்த சமயம் அது. பெண்களோடு பெண்களாக கோட்டைக்குள் நுழைந்த வேலு நாச்சியாரும் அவரது பெண்கள் படையும் சாதாரண மக்களிடையே பரவினர். இந்த சமயம் ஆங்கிலேயர் வசம் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் அழிக்க தீர்மானித்தார் குயிலி. ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்குக்கு உள்ளே சென்ற குயிலி அங்கு விளக்கு எரிவதற்காக வைத்திருந்த எண்ணெய் முழுவதையும் தன் உடலில் பூசிக்கொண்டு தனது திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானித்தார். தனக்குத்தானே தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுதக் கிடங்கில் குதித்தார் குயிலி. அங்கிருந்த அனைத்து ஆயுதங்களும் வெடிபொருள்களும் வெடித்துச் சிதறின. இந்த எதிர்பாராத தாக்குதல் ஆங்கிலேயர்களை நிலைகுலையச் செய்தது. செய்வதறியாது திகைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து கோட்டையையும் ஆட்சியையும் கைப்பற்றினார் வேலு நாச்சியார். எல்லா போர் உத்திகளும் தெரிந்து வைத்திருந்த வீரர்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் குயிலி. தற்கொலை பெண் போராளி என்று வர்ணிக்கப்படுகிறார் குயிலி. முரத்தால் புலியை விரட்டிய தமிழ் மூதாதையர்களின் வழி வந்த குயிலி தமிழ் போராளிகளில் முதல்வராவார். வீரம் நிறைந்த பெண்களின் முன்னுதாரணமாக திகழ்பவர்களில் முதன்மையாக இருக்கிறார். பயமின்மையே உண்மையான மதம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தன்னம்பிக்கையை இழக்கின்ற அந்த கணமே ஒருவன் அழிகின்றான், ஒரு நாடும் அவ்வாறே என்கிறார் அவர். நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உயிர் மூச்சாக கொண்டு துணிச்சலுடன் போராடிய வீரமங்கை குயிலி தமிழின பெண்களுக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுவரை உடையாள் தளபதி குயிலி.

0: உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எண்ணற்ற வீரர்களின் எண்ணிகரில்லா எழுச்சியில் பிறந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து பேணி காத்திடுவோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் உள்ளத்தில் பெருமை பொங்க முழங்குவோம். வந்தே மாதரம். எது சுதந்திரம்? வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர் கலந்துரையாட கேட்போம்.
1: சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? சுதந்திரம்னா என்ன? ஒருவர் நினைக்கிறத பேசுறதும் செய்யறதும் தானே சுதந்திரம். அப்போ சுதந்திரம்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தானே? நம்ம ஏன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான சுதந்திரத்தை பெண்ணுக்கு மட்டுமே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலை தான் அதற்கு காரணம், இல்லையா?
2: அண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஒன்றுபட்டு வேறுபட்டு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பெண்ணுக்கான கொடுக்கப்பட்ட வரைமுறைகள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்குது. இப்போ சங்க காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, சங்க காலத்தில் பெண் பார்ப்புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க தன்னிச்சையாகவே பல செயல்களும் செஞ்சுருக்காங்க.
1: சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சங்க காலத்தில் இருக்கிற பெண்கள் நிறையவே சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதாவது அவ்வையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், நக்கண்ணையார், பொன்முடியார், வெள்ளி வீதியார், இது மாதிரி இன்னும் நிறைய பெண்பார் புலவர்கள் வந்து சங்க காலத்தில் நினைச்சதை பார்த்ததை பாடலாக எழுதினாங்க இல்லையா? அப்போ நிச்சயமாக அவர்களின் சுதந்திரம் அங்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து மெய்ப்பிக்கலாம். இப்போ சங்க காலத்தில் அதாவது புலவர்கள் பாடல் ஏற்றிருக்காங்கன்னா நிச்சயமா சங்க காலத்துல அவர்களுக்கு கல்வி இருந்தது அப்படிங்கிறது உண்மையானதுதான்.
2: இன்றைய காலகட்டத்திலையும் பெண்கள் கல்வி அறிவில் சிறப்பாகவே இருக்காங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்ப சூழல்ல பெண்கள் பணிக்கு செல்ல தொடங்கினாங்க. ஆரம்பத்துல சுமையா இருந்தது, அதுக்கப்புறம் அது சுகமாகவும் மாற தொடங்கிடுச்சு. அதிகாலையில் எழும்பி தினசரி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பணிக்கும் சென்று இரவு நேரத்தில் வந்து வீடு திரும்பி வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்துட்டு இருந்தாங்க. அவர்களுடைய பணி நேரம் 10-5 மணி நேரம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஆணுக்கு பெண் நிகர்தான். ஆனால் அவர்களுடைய பணி நேரம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அயல் நாடுகளில் பணிக்கு செல்கிறாங்க, இரவு பணிகள்லையும் ஈடுபடுறாங்க. வீட்டு பணிகளில் ஈடுபடக்கூடிய இல்லத்தரசிகளும் அவங்க வேலை நேரம் போக தையல், டியூஷன், கேட்டரிங்னு பலவிதமான வேலைகளையும் செய்ய தொடங்குறாங்க. அழகு நிலையங்கள் வைக்கிறாங்க. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்கன்னு சுயஉதவிக்குழுக்கள் அரசே நிர்வாகம் பண்ணி, அரசே வந்து உதவி செய்து கடனாக வந்து பணமும் கொடுத்து சுயதொழிலையும் ஊக்குவிக்குது. அன்றைய காலத்திலையும் இதே நிலைமை இருந்திருக்கா அப்படின்னா, சங்க காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டதா சொல்றீங்க?
1: ஆமாம். அதாவது அவங்க பாடல் ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அவங்க கல்வி இல்லாமல் அவங்க படிக்காமல் பாடல் வந்து ஏற்றியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது அவங்க படித்தாங்க, கல்வி கற்றாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய பாடல்களில் இல்லை. எங்கேயுமே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்கல. எங்கே போய் படித்தாங்க, எப்படி படித்தாங்க, என்ன படித்தாங்கங்கிறது கிடைக்கல. ஆனால் நிச்சயமாக அவர்கள் கல்வி கற்றிருந்தால் மட்டுமே இவ்வளவு பாடல்களை திறமையம் அப்படிங்கிறது உண்மை. அப்போ அந்த கல்வி சுதந்திரம்ங்கிறது சங்க காலத்தில் நிச்சயமாக இருந்திருக்கு இல்லையா, அது உண்மைதானே?
2: ஆதி காலத்தில் பெண் வந்து தாய்மை சமூகத்தில் மனித வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஜீவாதார சக்தி அப்படின்னு அறியப்பட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாறப்போக நில உடைமை சமூகத்தில் பெண் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பொருளாதார சுதந்திரம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டு இருந்துச்சு. மணி அமரன் அவருடைய கவிதையில், எது சுதந்திரம்? பெண் என்றால் சிசுவில் அளிப்பது, ஆண் என்றால் அதிகாரம் அளிப்பது, இதுவா சுதந்திரம் அப்படின்னு வினவுகிறாரு. அப்போ பெண்ணுக்கான சுதந்திரம் என்பது அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். சில முன்னாடி உள்ள பெண்கள் இன்னைக்கு பங்கு சந்தை, நிதி ஆலோசனைன்னு பெரிய புதிய புதிய வாசல்கள்லையும் தடம் பதிச்சுட்டு இருக்காங்க.
1: சங்க காலத்தில் பெண்கள் கல்வியோடு மட்டும் இல்லாமல் துணிச்சலாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. ஔவையார் அவரை எடுத்துக்கிடலாம். அவங்க ஒரு துணிச்சலான பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதியமான், தொண்டைமான் இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போர் மூழ்கிற மாதிரி இருக்குது, சண்டை வர்ற மாதிரி இருக்குது. அப்போ ஔவையார் யோசிக்கிறாங்க, என்ன இது, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா தோற்றால் இருவருக்கும் தானே அந்த தோல்வி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நேராக யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா தொண்டைமான்கிட்ட போகிறாங்க. போனவுடனே தொண்டைமான் அவரை வந்து ரொம்ப உபசரிக்கிறாங்க. அவையார் உபசரித்து உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாரு, அதாவது தொண்டைமான் தான் அவையார்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு. உடனே அவையார் சொல்கிறாரு, நீ

0: வச்சிருக்கிற படைக்கலன்களை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த படைக்கலன்கள் இருக்கிற அவைக்கு, அந்த கொட்டிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவையார் பார்க்குறாங்க, அந்த படைக்கலன் எல்லாமே ரொம்ப பளபளன் புதுசா இருக்கு. நெய் பூசி அப்பந்தான் அது வரவழைக்கப்பட்டு மயிர்பீலி எல்லாம் அணிந்து குங்குமம்லாம் வச்சு அப்படி இப்போ பொட்டெல்லாம் வச்சு அப்படி புதுசா இருக்கு. இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவையார் சொல்றாரு, எப்பா உன்னுடைய படைக்கலன் எவ்வளவு புதுசா எவ்வளவு சிறப்பா இருக்கு, இன்னும் நெய் பூசி மயிர்பீலிய கூட நீ அகற்றலையே, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதியமானுடைய படைக்கலன் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது போர்க்களத்துல போர் செஞ்சு அந்த முனைகள் எல்லாம் மழுங்கி, அதாவது பகைவர்களை குத்தியதால் அந்த கூர் நுனி சிதைந்து முனைகள் எல்லாம் மழுங்கி காணப்படுது, உன்னுடைய படைக்கலன் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறார். அப்ப இதுல இருந்து தொண்டைமான் புரிஞ்சுக்கிறாரு, அப்ப நம்ம போர் செய்து அனுபவம் இல்லாததுனால நம்முடைய கலன்கள் புதுசா இருக்கு, அதியமான் அதிகமா போர் செஞ்ச அனுபவம் இருக்கிறதுனால அது வந்து கொல்லன் உலைக்களத்தில் கிடக்கிற அளவுக்கு வந்து அது பாதிப்படைஞ்சிருக்கு, இனிமேல் அதியமான்ட்ட போர் செஞ்சா நாம் தோற்று போவோம், இனிமேல் சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு மனசுல தொண்டைமான் நினைச்சிட்டு அந்த போர் அதோட நின்றது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவ்வையார் அப்படிங்கிறவர் ஒரு பெண் தனியா போறாங்க, இரண்டு மன்னர்களுக்கிடையில், ரெண்டு பேரும் மிகப்பெரிய மன்னர்கள், அந்த மன்னர்களுக்கிடையில் சென்று தனியாக துணிச்சலாக சமாதானத்தை ஏற்படுத்துறாரு. அதுவும் மறைமுகமா, வெளிப்படையா கூட சொல்லல, இப்படி ஒரு பெண்பார் புலவர் தைரியமா துணிச்சல அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு அதாவது மிகப்பெரிய செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும், என்னன்னா உலகிலேயே முதல் அரசியல் சமாதான பெண் தூதுவர் யாருன்னு கேட்டால் அவ்வையார் தான். இது வந்து உண்மைதானே. இன்னொரு துணிச்சலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, அதியமான பார்க்கறதுக்கு அவ்வையார் போறாங்க. அந்த போற நேரத்துல அதியமான் உள்ள ஏதோ ஒரு வேலையா இருக்கிறாரு, அவ்வையாரை காக்க வைக்கிறாரு. ஏன் காக்க வைக்கணும் அப்படின்னா, அவ்வையார் அதியமானுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அதாவது அவருடைய கவிதைகள், அவருடைய பாடல், அவருடைய அந்த திறமை பிடிக்கும். அதனால நம்ம அரண்மனையில கொஞ்ச நேரம் அவரை தங்க வச்சா நல்லா இருக்கும், நம்ம இப்பவுமே பார்க்க போனா நம்மளை பார்த்துட்டு போயிடுவாரு அவ்வையார் அப்படின்னு சொல்லிட்டு காக்க வைக்கிறாரு. ஆனா அந்த அவ்வையாருக்கு வந்து கோபம் வருது. புலவர்கள் எல்லாம் அந்த காலத்துல அதாவது சாப்பாட்டுக்கே வழியிலனா கூட தன்மானத்துல ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க. உடனே அவ்வையார் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறாரு, அவரால் முடியல. அந்த காவலனை கூப்பிட்டு, எப்பா நான் இவ்வளவு நேரம் இருந்துட்டேன், உன்னுடைய மன்னனை வந்து காணோம், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன், இனிமேல் என்னால் வந்து காத்திருக்க முடியாது, எனக்கு இந்த மன்னனை தவிர வேற யாரும் இல்லை நினைச்சிட்டிங்களா, என்னோட திறமையால் இந்த உலகம் முழுவதும் நான் செல்வேன், எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொன்னேன், எனக்கு எங்க போனாலும் என்னுடைய கல்வியால் என்னுடைய இந்த திறமையால் என்னால் வாழ முடியும். அப்போ சொல்லிட்டு எத்திசை செல்லினும் அத்திசைச்சவரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த தோல் பையில, அந்த அவருடைய அவ்வையார் வந்து ஒரு பாணர் குலத்தை சார்ந்தவர், பாட்டு பாடுறவர், தோல் பையில எல்லாத்தையும் கருவிகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. தன்மான புலவர் அப்படின்னா அது துணிச்சல் மிக்க ஒரு தன்மான புலவர், அதுவும் பெண்பார் புலவர்னா அவ்வையார் தான் சிறந்த எடுத்துக்காட்டு.
1: சங்க காலம் மட்டும் இல்ல, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மா தவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காங்க. தைரியமும் நம்பிக்கையும் ஆயுதமாக கொண்டவர்கள் பெண்கள். இந்திய வரலாற்றில் வியக்க வைக்கிற சாதனைகள் படைத்துள்ளனர். நம்ம கர்நாடக மாநிலம் பெல்காம் பகுதியில் கிட்டூர் சின்னம்மா விடுதலை போராட்டத்தில் சாதித்தவர். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் ஜான்சி மாநிலத்தில் பிறந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், பெண்களுக்காக தனி படை அமைத்து நாட்டு விடுதலைக்காக போராடியவர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக பெண்களுக்காகவே பிரத்யேகமாக பள்ளிகள் ஏற்படுத்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாவித்ரிபாய் பூலே மறக்க முடியாத ஒரு நபர். மேற்கத்திய மருத்துவ முறையில் பயிற்சி பெற்ற முதல் தெற்காசிய பெண்ணா, முதல் இந்தியாவினுடைய பெண்ணா ஆனந்திபாய் ஜோஷி இருக்காங்க. இப்படி பட்டியல் வரிசை வந்து போயிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக இருக்காங்க, இந்தியாவின் கேபினட் பதவி வகித்த முதல் பெண்ணா விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியாவுக்கே மணிமகுடமா திகழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பெண்கள் கூட்டம் தான், பெண்களுக்கான அந்த சுதந்திரத்தை வரன்முறைப்படுத்திய அந்த சமூகம் தான் இன்றைய காலகட்டத்தில் பிடிக்காத ஒத்து வராத கணவனா இருந்தா வாழ்க்கையிலேருந்து விலகி போகலாம் அப்படின்னும் விடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இன்றைய எழுத்தாளர்கள் பெண் விடுதலை குறித்தும் நிறைய படைப்புகளில் பேசிட்டே வராங்க. ஜெயகாந்தன் பெண் விடுதலை குறித்து பேசும்போது, பெண்ணானவள் இரட்டை குதிரை சவாரி செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பலவிதமான சோதனைகளையும் அழுத்தங்களையும் அவ தாங்கிட்டு தான் இருக்கா. பாரதியார் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் வேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய கால பெண்கள் சாதிக்கக்கூடிய பெண்களா தங்களை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க.
0: சரி, பக்தி

0: இலக்கிய காலத்தை எடுத்துக்கிட்டோம், அப்போ சங்க காலத்தை அடுத்த காலம் வந்து பக்தி இலக்கிய காலம். அங்கேயும் பெண்கள் வந்து ஓரளவு சுதந்திரமாக தான் இருந்திருக்காங்க. அதற்கு நமக்கு வந்து சில சான்றுகள் கிடைக்குது. அதாவது பன்னிரு திருமுறைகளை இயற்றிய அந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இயற்றிய அந்த ஆழ்வார்கள், இதில் சிலர் பெண்களாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், திலகவதியார், இவங்கள்லாம் வந்து அதாவது இல்லறத்தை விட்டுட்டு இறை அறத்தை மேற்கொள்றதற்கான உரிமை சுதந்திரம் அவர்களிடம் இருந்தது.
1: பக்தி இலக்கிய காலகட்டம் மட்டும் இல்லை, பாரதியார் பாரதிதாசன் காலகட்டம் எடுத்துக்கோங்களேன். பாரதியாருடைய புதுமைப்பின் பாடல்கள் எல்லாமே பெண்ணுக்கான இலக்கணத்தோடு சேர்ந்து பெண் எப்படியெல்லாம் சுதந்திரமான வாழ்க்கையை வாழணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். இது புதுமை பெண்ணில் பாரதியார் சொன்னது. அப்படிப்பட்ட புதுமை பெண்ணா இன்றைய காலகட்டத்திலையும் சாதனை படுத்திட்டே இருக்காங்க.
0: இப்போ பாரதியாரோடைய புதுமை பெண் பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா, பாரதியாருடைய அந்த பெண் சிந்தனைங்கிறது ஒரு மிகப்பெரிய சிந்தனை. பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், அப்போதான் அந்த உலகம் முன்னேறும் அப்படிங்கிறதுல பாரதியார் ரொம்ப உறுதியாக இருந்தார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் கண்டீர் அப்படின்னு சொன்னார். இந்த உலக முட்டாள்தனத்திலிருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக பெண்கள் படித்து ஆகணுங்கிறது பாரதியாருடைய கருத்து. இப்போ கற்பு அப்படின்னு ஒரு நிலை சொல்கிறாங்க. கற்புனா நம்ம நல்ல ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். கற்பு அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் வேணுங்கிற நிலை இருந்த காலகட்டத்தில் பாரதியார் சொல்கிறாரு, இந்த ஒழுக்கம் கற்பு அப்படிங்கிறது. கற்பு நிலை என்று பேச வந்தால் அதை இரு கட்சியினருக்கும் பொதுவில் வைப்போம்.
1: அவர் கண்ட கனவு இன்றைய புதுமை பெண்களை வந்து சாதனை படைக்க தூண்டுறது மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு சாதாரணமாக மின்கம்பத்தில் ஏறுறதுக்கெல்லாம் பெண்கள் யோசிப்பாங்க, ஆனால் மின்கம்பம் ஏறி கேங்மன் பணியில் இணைந்து சேலத்தை சேர்ந்த லதா சாதனை படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் மனித உரிமைகள் கவுன்சில சிறப்பு அமர்வாளராக உரையாற்றியவர் பிரேமலதா, மதுரையை சேர்ந்தவர். இப்படி படிப்படியாக 2019 நிறைய சாதனைகள். மதுரை சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்க 66 மூதாட்டி, 30 காலம் சமூக பணியிலேயே தன்னையை வந்து ஈடுபடுத்தி சாதனை நிகழ்த்தியுள்ளார்.
0: பாரதியோட பெண் முன்னேற்றத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, எப்படி அவருக்கு இந்த சிந்தனை வந்தது, ஒரு சின்ன நிகழ்ச்சி அதற்கு அவருக்கு காரணமாக இருந்துச்சு. சுதந்திர காலகட்டத்தில் காங்கிரஸோட அந்த வட்டமேசை மாநாடு இருக்கு இல்லையா, அது நடந்தது. அப்போ பாரதியார் அங்கே போயிருக்காரு, தமிழ்நாட்டு சார்பில் பாரதியார் அங்கே போயிருக்காரு. அங்கே நிவேதிதை அம்மையார், அதாவது விவேகானந்தரின் சீடர் நிவேதிதை அம்மையார் அங்கே வர்றாங்க. வந்து பாரதியை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசிட்டு, உன்னுடைய மனைவியை நீ அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட மனைவியா, அவளை எதுக்கு நான் இங்கே கூட்டுட்டு வரணும், அவள் ஒரு பெண் தானே, அவளால் எப்படி இங்கே என்ன பேச முடியும், என்ன செஞ்சிட முடியும் அவளால் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிவேதிதை அம்மையாருக்கு கோபம் வந்துடுது, சரி ஒரு பெண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நீ இங்கே வந்து என்ன செஞ்சிட போகிறேன், உன் மனைவியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற, அப்போ நீ மட்டும் இங்கே வந்து உன்னால் என்ன சாதிக்க முடியும்னு அவங்க வந்து அந்த ஆணி அரைஞ்ச மாதிரி கேட்குறாங்க. உடனே அவருக்கு வந்து, ஐயோ நம்ம வந்து இப்படி பெண்ணை வந்து குறைவாக மதிப்பிட்டுட்டோமே, இவங்களும் ஒரு பெண் தானே, இவங்களால் சாதிக்க முடிகிறது, ஏன் நம்ம ஊர் பெண்களாலேயோ அல்லது தனது மனைவியாலேயோ சாதிக்க முடியாதுன்னு அந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்து செல்லம்மாவை அழைச்சி, எம்மா நீ வந்து என்ன நினைக்கிறியோ செய், நீ என்ன பேசணுமோ பேசு, வெளியில் போய் நீ என்ன சாதிக்கணுமோ சாதி, உனக்கு என்னன்னாலும் நான் சுதந்திரம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஆரம்பித்தது தான் பாரதியாரின் பெண் முன்னேற்ற சிந்தனை, புதுமை பெண்ணுக்கான சிந்தனை. இன்னைக்கு வரைக்கும் அது நனவாகி உள்ளது அப்படிதானே?
1: ஆமாம், அவருடைய கவிதையில் கூட லெக சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே திலக வாணுதலால் தங்கள் பாரத தேசம் உங்க உழைத்திடல் வேண்டும் அப்படின்னு பெண்ணை பார்த்து சொல்றாரு. கொடுமை செய்யும் ஆண்களை வெறுக்கும் பெண்களை நோக்கி ஆண்கள் போற்றிடும் நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வாராம் இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ அப்படின்னு புதுமை பெண்ணினுடைய மனநிலைய அப்படியே
0: பிரதிபலிக்கிறார். இப்போ பாரதி மட்டும் இல்ல, பாரதியாருடைய வழியில பாரதிதாசனும் புதுமை பெண்ணுக்கான நிறைய உரிமைகளை வந்து அவரு சொல்றாரு. தன்னுடைய குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் ஒரு பெண் காலையில், அதாவது ஒரு பெண் காலையில் எப்போ எந்திரிக்கிறாளோ அப்போ இருந்து தூங்குற வரைக்கும் அவள் எல்லா வேலைகளையும் செய்கிறா. இதை வந்து அவள், அதாவது முழுமையான வேலை அவளுக்கு இருந்தாலும் எல்லா வேலைகளையும் அவள் கற்றுக்கொண்டு தன்னை முழுமையான ஒரு திறமைசாலியாக அந்த இடத்துல காட்டுற மாதிரி பாரதிதாசன் வெளிப்படுத்துகிறார். எல்லா பணிகளும் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையை வெளிப்படுத்துகிறாரு. இன்னொன்று, பெண்ணுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பாரதி மட்டுமல்ல, அவர் வழியில் பாரதிதாசன்

0: அதை முக்கியமாக வலியுறுத்துறாரு. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா என்ன நடக்கும், அதாவது கல்வி இல்லாத பெண்கள் வந்து வெறும் களர் நிலம் தான், அங்கே வந்து புல்லு தான் விளையும், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது படித்த பெண் தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு முறையில் வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அவள் குடித்தனத்தை பேணுவா, குடும்பத்தை பேணுவா, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா தன்னுடைய மக்களை பேணுவாள், பெற்ற பிள்ளைகளை பேணுவாள்னு சொல்கிறாரு. அடுத்து பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் இந்த உலகத்தையே பேணுவாள்னு சொல்கிறார். பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் கல்வியையே அவளால் பேண முடியும். இதுதான் வந்து பாரதிதாசனின் அந்த பெண் முன்னேற்ற கல்வி முன்னேற்ற சுதந்திரத்திற்கான சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதுதான் இன்னைக்கு உண்மை. அதாவது பெண் படித்தா மட்டும்தான் அந்த உலகம் முன்னேறும், ஆணோடு சேர்ந்து பெண் படித்தால் மட்டும் இந்த உலகம் முன்னேறும் அப்படிங்கிறது பாரதிதாசனின் ஒரு ஆணித்தனமான கருத்து.
1: இவ்வளவு நீட்டமா நம்ம விவாதம் பண்ணிட்டே இருக்கோம். அன்றைய காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்ணினுடைய சுதந்திரம் எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் தாண்டி அவ தன்னுடைய சுயத்தை நிரூபிக்கிறதுக்காக போராடுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சுகன்யா முத்துசாமி அவருடைய கவிதையில இயல்பாக காற்றை எப்படி நாம் சுவாசிக்கிறோமோ, இயல்பாய் காற்றை சுவாசிப்பதை போல், இயல்பா நீரை பருகுவதை போல், மானிட பிறவியில் பிறந்த எவர் ஒருவரும் தன் உரிமையை விட்டு தராது, பிறர் உரிமையில் தலையிடாது வாழ்வதுதான் உண்மை சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம்ங்கிறது அதுதான், பெண் தனக்கான உரிமையை தானே ஏற்றுக்கொண்டு அதை யாருடைய தடங்களும் இல்லாமல் தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறாளோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரத்தை அவள் அடைகிறா. கல்வியில் எவ்வளவோ பெரிய சாதனை பெரிய அளவில் வந்து நம்ம முன்னேறி சென்றாலும் மிகப்பெரிய சாதனை பெண்களாக மாறணும்னா கண்டிப்பாக நமக்கு கல்வி அவசியம். கல்வி தான் ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி, எந்த இடத்துல போனாலும் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடியது கல்வி தான். அதனால் வருங்கால தலைமுறை பெண்களும் கல்வி முன்னேற்றம் மூலமாக கல்வியை அடைந்து மிகப்பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
0: நிச்சயமா, அதாவது பெண் தன்னுடைய சுதந்திரத்தை யார்கிட்ட இருந்தும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து அவளுடைய உரிமை. சரியா, அதாவது சுதந்திரத்தை பிறர்கிட்ட இருந்து வாங்கணுங்கும் போது தான் அது பறிக்கப்படும். அவளே அவளுக்கான உரிமையான சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை சரியான முறையில் செயல்படுத்தி இன்னைக்கு வந்து சாதிக்கணும். நிறைய பெண்கள் அதே நிலையில் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. சரியான முறையில் சுதந்திரத்தை பயன்படுத்தி சாதி அந்த சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு ஒரு முழுமையான ஒரு உயர்வை தரும். அதனால் இந்த வையமே உயர்வடையும். அதுதானே உண்மை?
1: ஆமா, 2021 கூட மிகப்பெரிய அளவுக்கு சாதனை பெண்களில் முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. லீனா நாயர் ஃபேஷன் துறையில் மிக சிறந்த பெண்மணியாக இருந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக கீதா கோபிநாத் இருக்கிறாங்க. பைஜூஸ் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, பைஜூஸ் மூலமாக வந்து ஈஸியாக கல்வியை கற்கலாம், ஆசிரியருடைய துணையோடு எப்படி கல்வியை கற்கிறோமோ அதே மாதிரி கற்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் பணியாற்றியிருக்கிறவங்க ஒரு பெண் திவ்யா கோகுல்நாத். இது மட்டும் இல்லாமல் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய இணை நிறுவனராக பணியாற்றி வருபவரும் ருச்சி கல்ரா அப்படிங்கிற ஒரு பெண் தான். இப்படி சாதனை பட்டியல் வந்து நீண்டுட்டே தான் போகுது. முந்தைய காலத்தை விட இன்றைய காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா பெண் குழந்தை பிறந்தாலே அவ்வளோ ஒரு முக மலர்ச்சி. முன்னாடியெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தால் ஒரு குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா, மகாலட்சுமியே பிறந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எதிர்நோக்குறாங்க.
0: அந்த பெண் குழந்தை வளர்ந்து அந்த பள்ளி படிப்பிற்கு கல்லூரி படிப்பிற்கு செல்லும்போது அந்த பெண் குழந்தையின் சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, அல்லது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே கணினி அலைபேசி கைபேசி இணையம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா, அப்போ அதன் மூலமாக இவர்களின் மனது மாற்றப்படுகிறது. அவங்களோட சுதந்திரம் இருக்குது, ஆனால் அந்த பெண் தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய அந்த பருவத்தில் அந்த இளமை பருவத்தில் அவள் சரியாக பயன்படுத்துகிறாளா, அவள் வந்து அதை தவறாக பயன்படுத்துறானா, அதற்கு இந்த கணினியும் இணையமும் தான் காரணம். அப்போ இதை சரிப்படுத்த வேண்டியது யார் கடமை? இந்த சமூகம், இந்த சமூகத்தின் கடமை, அந்த பெற்றோரின் கடமை, அவர் அந்த பெண்ணின் ஆசிரியர்களின் கடமை. இதை அவங்க சரியா செஞ்சாங்கன்னா பெண்கள் அவர்களின் அந்த பருவத்திற்கான அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துவாங்க இல்லையா?
1: ஆமா, வீட்டிலேயே பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது ஆணுக்கு நிகராக பெண்ணை வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடு உணர்வு, குட் டச் பேட் டச்னு எல்லாம் பள்ளி பருவத்திலேயே சொல்லி கொடுக்கணும். தெரியாத ஒரு நபர்கள் தம் பக்கத்தில் வந்தானா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், உடனடியாக அம்மாட்ட வந்து அந்த தனக்கான பிரச்சனையை வந்து சொல்ல

வராது. பெண் குழந்தைகள் எதுக்கும் பயப்படக்கூடாது, அவங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறது மாதிரி வரணும். ஆரம்ப காலகட்டத்திலலாம் குழந்தை திருமணம் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அது இல்லை. பெண் தனக்கான ஒரு சரியான கல்வியில் எல்லாமே தனக்கான நிலையை அடைந்ததுக்கப்புறம் தான் அவளுடைய திருமணமே முன்வைக்கிறாங்க பெற்றோர்கள். அதுவும் அவள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க, உனக்கான திருமணத்தில் வந்து உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு அவளையும் கலந்து ஆலோசிக்கிறது மாதிரி இருக்குது. அப்போது பெண் பள்ளி பருவத்திலேருந்தே வளர்க்கப்படும் போது பெற்றோருடைய கடமை, முக்கியமான ஒரு கடமை,

0: பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு அவளையும் கலந்து ஆலோசிக்கிறது மாதிரி இருக்குது. அப்போது பெண் பள்ளி பருவத்திலேருந்தே வளர்க்கப்படும் போது பெற்றோருடைய கடமை, முக்கியமான ஒரு கடமை, ஆணுக்கு பெண் சமம். ஆண்களை விட அதிகமான பட்டங்களை பெறுபவர்களும் பெண்கள் தான். முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தில் வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, வீட்டில் பெண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க. நம்ம சாதாரணமாக போய் ஒரு கிராமத்தில் போய் கேட்டால் கூட, இன்றைக்கி நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து ஆசிரியராக பணியாற்றுறேன் அப்படின்னு தனக்கான நிலையை வந்து அவள் உயர்த்திக்கிட்டே தான் இருக்கா.
1: பெண் அவளே தன்னை பாதுகாத்துக்கிடணும், சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, வெளிப்படையாக இந்த சமூகம் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வெளிப்படையாக சொல்லித்தந்துடணும். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா,
0: பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மையை போற்றுவோம்.
2: இதுவரை எது சுதந்திரம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றோர் பேராசிரியை இ வாசுகி, பேராசிரியை புவனேஸ்வரி ஆகியோர். நேயர்கள் இதுவரை கேட்டது என்னீர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20 மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா

0: குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19%, மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட காலிப் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது.

0: இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தியுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12 மற்றும் 10 படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்ய ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32 தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9 நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 தீர்த்தவாரியும், இரவு 7 திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16 ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் 8 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55. இப்பொழுது திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம்.
4: இன்று இரவு

0: latter Odisha under the influence of the depression over the Bay of Bengal, causing flood-like conditions in several northern districts. Rising water levels in Budabalanga, Jalaka and Kansabasa rivers have heightened concerns in Balesar and Mayurbhanj districts. The Indian Meteorological Department has forecast more rainfall over the next 24 hours. The IMD issued a red colour warning for very heavy rainfall to extremely heavy rainfall over Chhattisgarh, Gangetic, West Bengal and Odisha for the day. Heavy rainfall also expected over Himachal Pradesh, Uttarakhand, Uttar Pradesh, Konkan, Goa, Kerala, Mahe, Madhya Pradesh and parts of Northeast India till tomorrow. In Canadian Open Tennis, defending champion Ben Shelton will face Brandon Nakashima after both Americans advanced in straight sets to the final in Montreal this morning. The final will be played in Montreal tomorrow. American Brandon Nakashima defeated Spain's Rafael Jodar 7-6, 6-4 in the men's single semifinals at Montreal this morning to reach the Canadian Open final. And now, before we end the bulletin, the headlines once again. Both Houses of Parliament adjourn sine die with passage of 12 bills during monsoon session. Lok Sabha registers only 19% productivity amid opposition uproar. Parliament passes Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 to make mining sector more efficient. President Draupadi Murmu confers Sangeet Natak Academy fellowships and awards to over 100 artists. Several U.S. states issue special proclamations to commemorate August 15 as India Day for celebrating independence. Colombia declares an economic emergency to take measures for relief efforts following powerful earthquake. And in Canadian Open Tennis, defending champion Ben Shelton to take on compatriot Brandon Nakashima in men's singles final at Montreal. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் ஆம் ஆத்மி பீமா யோஜனா, AABY அப்படிங்கிறது. ஆம் ஆத்மி பீமா யோஜனா என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு திட்டமாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பு வழங்குவது இதோட முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக, 2007 வருடம் அக்டோபர் 2 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு பாதுகாப்பு வழங்குதல். மூன்றாவதாக, பயனாளிகள் அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் குறிப்பிட்ட தொழில் அல்லது குழுக்களைச் சேர்ந்த குறைந்த வருமானம் கொண்டவர்கள் இதனுடைய பயனாளிகள். நான்காவதாக, வயது வரம்பு. பொதுவா 18 முதல் 59 வயது வரை உள்ளவர்கள் தகுதியுடையவர்களாக உள்ளனர். ஐந்தாவதாக, இயற்கை மரணம். இந்த திட்டத்தில் காப்பீடு செய்யப்பட்ட நபர் இயற்கை காரணங்களால் இறந்தால் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்கும் வகையில் இதில் இருக்குது. ஆறாவதாக, விபத்து மரணம். விபத்து காரணமாக மரணம் ஏற்பட்டால் ₹75,000 வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. ஏழாவதாக, முழு நிரந்தர ஊனம். விபத்தால் 2 கண்கள் அல்லது 2 உறுப்புகளை இழந்தால் ₹75,000 வரை வழங்கப்படுகிறது. எட்டாவதாக, பகுதி நிரந்தர ஊனம். அதாவது 1 கண் அல்லது 1 உறுப்பை இழந்தால் ₹37,500 வழங்கப்படுகிறது. ஒன்பதாவதாக, கல்வி உதவி. காப்பீடு செய்யப்பட்ட குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் சீக்ஸா சகயோக் யோஜனா இணைக்கப்பட்டு உள்ளது. இந்த காப்பீடு செய்யப்பட்ட பயனாளியின் 9 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு மாதத்திற்கு ₹100 அரையாண்டுக்கு 1 முறை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய மை ஸ்கீம் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் தேசிங்கராஜ்

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக தெரியப்படத்திலிருந்து ஹரிஹரன் சைந்தவி வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருப்பது.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: நம்ம இந்தியாவில் எப்போ இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிலிருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: கோவை வானொலி நேயர்களுக்கு ஓர் செய்தி. சோர்ந்த மனதுக்கு ஊக்கம் அளிப்பது பாட்டு, ஒடிந்த உள்ளத்தை நிமிர்ந்து நிற்க செய்வது செய்யுள். உழைக்கும் போது களைப்பு தோன்றாமல் வேலையை விரைந்து செய்யும்படி நடத்தி செல்வது பாட்டு. அழுகின்ற குழந்தைகளை தூங்கும்படி செய்யும் சக்தி பாட்டுக்கு உண்டென்றால் பாட்டின் பெருமையை சொல்லி முடியாது என்று கூறி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: கிராம மக்கள் நூற்றுக்கணக்கான தெய்வங்களை பெயர் கொடுத்து அழைக்கிறார்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி உண்டென்று நம்புகிறார்கள். கோவில்பட்டி உள்ள சிற்றூர்களில் மக்களால் வழங்கப்படும் தேவதைகளின் பெயர்களை இப்பாட்டில் நாம் காண்கிறோம். முனிசாமி, ஐயனார், கண்ணாத்தா, பாப்பாத்தி, உலகம்மன், தெத்தனாச்சி ஆகிய பெயர்களை இப்பாடலிருந்து நாம் அறிகிறோம்.

0: நாரன் சன்னதிக்கு.
1: ஒட்டத்தீடரத்திலே உலக அம்மன் கோயில் இல்லை.

இயற்கை படைத்த ஆறுகளில் எவ்வித தடையமின்றி எல்லோரும் நீர் எடுப்பதையும் பார்க்கிறோம். தெய்வமாக தொழுவதும் பச்சை தண்ணீரையே தான்.

அதையா தோட்டி முதல் தொண்டமானுவாரை தகுதம் தேனே அங்கே தொழுத நீ பச்சை தண்ணி மானே அதையா தான

ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: நம்ம இந்தியாவில் எப்போ இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு

தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. மத்திய அலை 990 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகளாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. இதோ தொடர்வது திரை இசை. முதல் பாடல் புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஜென்சி குழுவினர் பாடியுள்ள பாடல், இடம்பெற இருக்கிறது.

சந்தன மல்லிகையின் வாசம் ஜென்சியின் குரலில் வந்தது புதிய வார்ப்புகள் படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணல் கயிறு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மந்திர புன்னகை மின்னிடும் மேனகை.

இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகாணம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 கிசான் வாணி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம், பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற உரை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர், மகனே மகனே நாடகம், எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம், அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி முடிவு. நேயர்களே, இனி நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சுதந்திர தினத்துக்காக நாளை 7:00 சுதந்திர தினத்தை முன்னிட்டு, வரும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு, நமது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள், இதன் தமிழாக்கம் நாளை 9:30 சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். இனி நாளை காலை 5:53 வந்தே மாதரத்துடன் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, இதில் வாணி ஜெயராம், எல் ஆர் ஈஸ்வரி, பாரதி பால், எஸ் எம் ஏ காதிர் மற்றும் எஸ் சௌமியா ஆகியோர் பாடியுள்ள பாடல்கள் இடம்பெற இருக்கிறது. இனி 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், நாளை காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 சிறப்புரை, கோயமுத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு கோயமுத்தூர் ஆகாஷ்வாணி, தொடர்ந்து மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை, ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, 11:00 இலக்கியம் பேசுவோம் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 12:05 ஆங்கிலத்து செய்திகள், 12:10 சங்கீத சாரல் சி அரவிந்தன் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள், வி எல் குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்து செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குவோர் துர்காதேவி, அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தேசிய வேலைவாய்ப்பு சேவை திட்டம், 2:30 ஊர்புறத்திலே கிராமியக்கலை, மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எப் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள், மாலை 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே, நாளை 7:10 மாவட்ட செய்திகள், 7:00 நான் முன்பே கூறியிருந்தது போல சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள், இதன் தமிழாக்கம் நாளை 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:30 ஏறும்பூரும், 8:15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி இடம்பெறும், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சித்தி விநாயகனை மனமுருக பாடியாயிற்று. நிகழ்ச்சியில் தொடர்வது சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழிகாட்ட குமரன் கோவிலுக்கு செல்வோமடி ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து இனி வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் பாமாலையில்.

அன்பு இருக்கும் உள்ளம் அது ஆண்டவன் வாழ்கின்ற இல்லம் அல்லவா? இனி தொடர்வது டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் பாமாலையில்.

0: சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: வணக்கம். மாநில

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள

0: இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான இரண்டு நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும், இவங்க சொல்லி கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
1: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல் துறை சார்பில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா ஹரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்று முன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும்

0: ஐந்து திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோங் பேங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
6: நேயர்களே, இனி தொடர்வது முல்லைவனம். இனிக்கும் திரையிசை பாடல்களின் தொகுப்பு. முதல் பாடல் உன்னுடன் படத்திலிருந்து.

ஒலி தந்த பாடல் உன்னுடன் படத்திலிருந்து இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் ஹரிணி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம். நிகழ்ச்சியில் தொடர்வது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக.

நேயர்களே, ஒலி தந்த பாடல் இடம்பெற்ற படம் உண்ண நினைச்சேன் பாட்டு படித்தேன். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுவர்ணலதா. நிகழ்ச்சியில் தொடர்வது தர்மபத்தினி படத்திற்காக.

ஒலித்தந்த பாடல் இடம்பெற்ற படம் தர்மபத்தினி. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடினார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் தொடர்வது பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து.

நேயர்களே, ஒலித்து வந்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திற்காக சித்ரா மற்றும் கே ஜே யேசுதாஸ் பாடினார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபம் படத்திலிருந்து.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகின்றது. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2026 காரிஃப் பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்கள் இத்திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வாழை ஏக்கருக்கு 72,600 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 3,630 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி பயிருக்கு ஏக்கருக்கு 34,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 1,700 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது இசேவை

மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இணையதளத்தில் விவசாயிகள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 54,600 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 44,160 ஏக்கர் பரப்பளவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண்மை இயக்குநர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவையாறு வட்டாரத்தில் விளாங்குடி, காரக்குடி, திருப்பழனம் உள்ளிட்ட பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் விவசாயிகளின் வயல்களை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் 21,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயந்திர நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பிற்கு முழு மானியமும், திரவ உயிர் உரம், நெல் நுண்ணூட்டச்சத்து மற்றும் நெல் விதைகளுக்கு 50% மானியமும் வழங்கப்படுகிறது. மேலும் புதிதாக வெளியிடப்பட்ட நெல் ரகங்களின் சான்று விதை உற்பத்திக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக வேளாண்மை இயக்குநர் தெரிவித்தார். சுதந்திர தினமான வரும் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை காலை 11 மணியளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 589 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடன் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று விவாதிக்கவுள்ளனர். எனவே இக்கிராம சபை கூட்டத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று கிராம சபை கூட்டத்தினை சிறப்பித்திட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டில் 140,592 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான யூரியா, டிஏபி உள்ளிட்ட உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் உரக்கடைகளில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 24,24,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இயந்திரம் மூலம் நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 6 உழவர் சந்தைகளில் இதுவரை 30,23,00,000 ரூபாய் மதிப்பிலான 4,933 மெட்ரிக் டன் காய்கறிகள் வரத்து வந்துள்ளதாகவும், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு பருவத்தில் மாவட்டத்தில் 343 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 247,684 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 42,872 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெற்ற மின் KYC சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராஜப்பா நகர் கிளை 1, கிளை 2 மற்றும் பிள்ளையார்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை மூலம் மின் KYC பதிவை மேற்கொள்ளும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பதிவு பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். பணி நிமித்தம் மற்றும் வேறு பகுதிகளில் வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் மின் KYC பதிவை மேற்கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார்.

0: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள்.

0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்பு மிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில், கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர்

0: ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 20,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி 103 MHz கோவையில் இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,549 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,009 ரூபாய்க்கும் மஞ்சள், தண்ணீர் கிழங்கு அதிகபட்சமாக 16,189 ரூபாய்.

0: ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,211 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,869 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 15,987 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,169 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% முதல் 80% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65% முதல் 70% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார் பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டேருக்கு கார்பன் டீசிம் 500 கிலோ அல்லது மான்கோசெப் 1000 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். 1000 கிராம் என்ற அளவில் கலந்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரிம்பினில் தோகையுரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக ஒரு ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஸ் உரமிட்டு மண் அணைக்கவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். பருத்தி விதைப்பினை ஆகஸ்ட் 15 முதல் 20ஆம் தேதிக்குள் முடிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டீசிம் அல்லது 1000 கிராம் மான்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின்

0: வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, எங்க போயிருந்தீங்க? உங்களை செல்வி புள்ள வந்து தேடிட்டு போச்சு.
6: செல்வி இங்கனவா வந்துச்சு? அட, நான் அவளை தேடி அவ வீட்டுக்குள்ள போயிருந்தேன். பாரு, அவ இங்கிட்ட வந்துட்டு போயிருக்கா.
5: ஆமாக்கா, இப்படி நேரம் இங்கனதான் நின்று என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்பதான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்னு கிளம்பி போனா.
6: அச்சிச்சோ, நான் தான் புள்ள செல்வியை வர சொல்லியிருந்தேன், முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னேன். சரி, குழு காசு கொடுக்கணுமே, நாமளே பார்த்து கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோம்னு நினைச்சேன். அந்த புள்ள என்னன்னா இங்க வந்து தேடிட்டு போயிருக்கு.
5: அக்கா, என்ன முக்கியமான விஷயம்னு எனக்கும் தெரியும். சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி பலகாரம் செய்யறீங்களே, அது விஷயமா தானக்கா?
6: அட, ஆமா.
5: செல்வி வந்து எல்லாத்தையும் சொன்னச்சுக்கா. நீங்க அத சுய தொழிலா செய்ய நினைக்கிறதாவும் அதுக்கு கடனுதவி கேட்டிருக்கிறதாவும்.
6: அப்படியா? செல்வி வேற ஏதானாலும் சொன்னாலா?
5: ஆமாக்கா, உங்களை இப்பவே கிளம்பி நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு வர சொன்னா. அங்க ஒரு கூட்டம் நடக்க போகுதா, அங்கன வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொன்னாக்கா.
6: அட, அப்படியா? அப்ப நான் இப்பவே கிளம்புறேன்.
5: அக்கா இருங்க, நானும் வாரேன், எனக்கும் கொஞ்சம் விவரங்க தெரிஞ்சுக்கணும். அக்கா, நாம கூட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க மதிப்பு கூட்டல் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கத்தை நாம இப்ப கேட்போம்.
7: உங்களுக்கும் இந்த காட்டு பாக்கத்துல ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, இதுக்கு என்ன சம்பந்தம்?
8: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்கு.
7: ஒரு மாமாங்கம்.
8: 12 வருஷமா நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள், விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதுல எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன்.
7: 12 வருஷமா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பயிற்சி முடியும்?
8: சார், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்ருக்கோங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேங்க சார். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமா இந்த இடம் எனக்கு அமைஞ்சது.
7: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் பயிற்சி எடுத்து என்ன முன்னேற்றம், என்ன மதிப்பு கூட்டுதல்லாம் செய்றீங்க, உங்களுடைய அனுபவம் என்னமா?
8: வனவில் வார சந்தைன்னு போட்டிருந்தாங்க சார். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை விவசாய பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெறும் பொருளாக எடுத்துகிட்டு வரதை விட நம்ம அதில் மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிக்கிள் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். நான்வெஜ்ஜில் பிக்கிள் பண்ண
7: கற்றுக்கிட்டேன்
8: ஊருக்காக. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சிறுதானியங்கள் வளர்ந்துட்டு வந்த காலகட்டம். அப்போ சிறுதானியத்தில் எதுவுமே தெரியாது, சிறுதானியனாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணித்தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார். கற்றுக்கிட்டு நாங்கள் அதை ஒரு கடையாக போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருக்கோங்க சார்.
7: இப்போ ஒரு அவுட்லெட்டே வச்சிருக்கீங்க?
8: கடை இருக்குங்க.
7: எங்கேங்க?
8: படப்பையில் இருக்குங்க சார். நான் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லிட்டு அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். குன்றத்தூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதனுடைய கடையே நாங்கள் வச்சுருக்கோம். விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற பொருளை எந்த விவசாயிலாம் மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்களோ இல்லை நேரடியாக ராவாக கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் வாங்கி அதை நாங்கள் மதிப்பு கூட்டு பண்ணி கடை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க.
7: விற்பனை ஆகுதா?
8: ஆ ஆகுது ஆகுதுங்க சார். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து விவசாயம் சார்ந்த இது ஒன்றா அங்கே ஸ்டால் போட எங்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மகளிர் குழுவிலையும் இருக்கிறதால மகளிரில் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஸ்டால் போட கூப்பிடுறாங்க. அந்த ஸ்டால் போட

0: நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கு. இப்போ பாரம்பரிய உணவகம் சொல்லிட்டு எங்கள் குழு பேரை வச்சே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். படப்பையில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி உணவகம் சொல்லிட்டு அதுவும் இப்போ போயிட்டுருக்குங்க சார். எல்லாம் மகளிர் குழுவாக தான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எங்கள் எஃபிஓ கடை தனியாக இருக்குது, மகளிர் குழு கடை தனியாக இருக்குது.
1: இப்போ ரெண்டு கடை இருக்குது.
0: ரெண்டு கடை இருக்குதுங்க.
1: உங்கள் மகளிர் குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா?
0: எங்கள் மகளிர் குழுவில் 15 பேர் இருக்கோங்க சார்.
1: எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார். ஒற்றுமை இல்லைன்னா நடத்த முடியாதுங்க.
1: அதுதான் கேட்குறேன்.
0: அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு, மகளிர் குழுவுக்கு பிஎம்எஃப்எம்ல லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம்.
1: பிஎம்எஃப்எம்னா இதுவா? பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் மாதிரி மிஷின் வாங்கி
0: மிஷினரி. பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம் எப்பமிலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து, ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா, இட்லி பொடி, அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேங்க.
1: எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதாம்மா?
0: எங்களுடைய குழு சப்போர்ட்டால் ஓடிட்டுருக்குங்க சார். என்னால் போயிட்டுருக்கு. ஆர்டரும் நிறைய வருது எங்களுக்கு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த இதுவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, எங்கள் வெளி ஆர்டர்னால் ஒருத்தர் ஒரு குரூப்பு, உள்ளே கடைக்கு ஸ்டாலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோங்க சார்.
1: இப்போ இங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சி லேட்டஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? இப்போ என்ன அதன் மூலமாக பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க?
0: சார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க.
1: அது
0: கிருணி பழத்தில் வந்து அல்வா சார்.
1: அல்வா?
0: ஆமாம், கிருணி பழம் அல்வா. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா,
1: ஆமாம்,
0: அதில் வந்து பிக்கல் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா லேயர்,
1: அந்த தோலோட இருக்கும்,
0: ஆமாம், அதில் பிக்கல் பண்ணிய சொல்லி கொடுத்தாங்க.
1: செய்யலாம்,
0: நல்லா இருக்குங்க சார். அது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்கேருந்த கேவிகேலேருந்து எல்லாரும் அதிலேருந்து ஒரு வருமானம் ஏற்றுறாங்க. எங்கள் கடைக்கு முட்டையாகவும் அவங்க கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி முட்டை சேல்ஸுக்கு அந்த வாங்கி கொடுத்துருந்தேன் இல்லையா, இங்கேருந்து கேவிகேலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் 25 கோழி குஞ்சி, 20 கிலோ தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதிலேருந்து எங்களுக்கு கடைக்கு முட்டை சப்ளை பண்ணுறாங்க மற்ற மகளிரும்.
1: உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்களா, வரவு செலவுகள்லாம் கரெக்டாக இருக்கா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார். அது இல்லாமல் ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஒரு ஒரு நாளைக்கும் எவ்வளோ செலவாகுது, நாங்கள் மூலப்பொருள் என்ன வாங்குகிறோன்றது முதல் கொண்டு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க சார். வச்சு அதை இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சம்பளம் வந்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு சம்பளம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எங்களோட லாப நஷ்ட கணக்கு தான் எங்களுக்கு இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து எங்களுக்கு அடுத்த இது முதலீடுக்கு எடுத்து வச்சுருவோம் எப்பவுமே.
1: 15 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு 3 குழுவாக அதை பிரித்து ஒவ்வொரு குழு ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிறேன்.
0: ஆமாங்க சார், 15 பேருக்கு தனித்தனி இதுவுங்க சார். ஒருத்தர் வந்து வாங்குறத பார்த்துக்கணும் ஒரு குரூப்பு, இன்னொருத்தவங்க வந்து ஸ்டால் எங்கன்னா வருதா அதை பார்க்கணும், இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லோக்கலில் பிடிஓ ஆஃபீஸு இதை மாதிரிலாம் இருக்குது, அங்கே வந்து சேல்ஸுக்கு ஸ்டால் கொடுத்தாங்கன்னா அங்கே போகிறது, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய இதுவெலாம் வரும், ப்ரோக்ராம்லாம் வரும், அவங்களுக்கு கொடுக்கறது, அதை ஒரு டீம் பார்த்துக்குறோங்க சார். 3 டீம் ஆனால் பார்த்துக்குறோங்க சார்.
1: உங்கள் குழுவில் வந்து நீங்கள் சேமிப்புலாம் போடுறீங்களாம்மா இன்னை வரைக்கும்?
0: ஆ, கண்டிப்பாக போடுறேன். இருக்குங்க சார்.
1: 15 பேருக்கும்?
0: ஆ, இருக்குங்க சார்.
1: எவ்வளோ ஒரு சேமிப்பு?
0: ஒரு ஆளுக்கு 520 சார்.
1: ஒரு மாதத்துக்கு?
0: ஆ, ஒரு மாதத்துக்கு ஒரு 500 வந்து சேமிப்பு, 20 வந்து சந்தா பைசாங்க சார். அது பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து மாதத்தில் 4 முறை மீட்டிங், பணம் கட்டுறது வந்து ஒரு முறை தான் கட்டுவோம். அதை வந்துட்டு அதை பேங்க்கில் போட்டு எடுத்துன்னு வந்து யாருக்கு பைசா தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போங்க சார்.
1: யாருக்கு வேணுனாலும் கொடுத்துருவீங்களா?
0: இல்லை, யாருக்கும், எங்கள் குழுவில் இருக்கவங்க 15 பேருக்கு தான்.
1: 15 பேருக்கு மட்டும்தான்? இந்த 15 பேரில் யாருக்கு முன்னுரிமை
0: சார்? இப்போ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க சார், தலைவர், செயலாளர், பொருளாளர்னு அந்த மாதிரி கீழே இருக்காங்க இல்லையா, லைனாக அப்படி தான் சார் கொடுப்போம்.
1: வரிசையாக கொடுப்பீங்க?
0: வரிசையாக கொடுப்போம்.
1: எவ்வளோ வட்டிங்கம்மா?
0: 1 பைசா வட்டி தாங்க சார்.
1: கம்மி தான்.
0: ஆமாங்க சார், குழுவில் 1 பைசா வட்டி தான்.
1: எவ்வளவு கொடுப்பீங்க அதிகபட்சமாக ஒருத்தருக்கு?
0: சார், ஒருத்தருக்கு எங்களோட சேமிப்பு இப்போ வந்து 50,000 இருக்குன்னா, அந்த 50,000 எத்தனை பேருக்கு, 4 பேர் இருக்கோம்னா அந்த பிரித்து கொடுக்குறது, ஒரே மாதத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டு ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பிரித்து கொடுப்போங்க சார்.
1: அது உங்களுக்குள்ள அனுசரித்து கொடுத்துக்கிறீங்க?
0: கண்டிப்பாக.
1: அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக எழுதுவீங்களா?
0: ஆ, கணக்கு வழக்கு இருக்குங்க சார். அது நான் எங்களுக்கு வந்து தணிக்கை பண்ணுறாங்க குழுவை, ஆடிட்டிங் பார்த்து தான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தணிக்கை பார்த்துருவாங்க சார். சார். இப்போ நாங்கள் மாடு ஒரு 10 மாடு வச்சுருக்கோங்க சார்.
1: கறவை மாடு?
0: ஆ, கறவை மாடு. அதெல்லாம் வந்து நான் இங்கே தான் விமலா ராணி மேடம் சார் அப்புறமா எல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ வந்து நான் பாலாக கொடுக்கறது இல்லைங்க சார்.

0: பன்னீர், அதிலிருந்து தயிர் போட்டு தயிரை இது பண்ணி கடைஞ்சி எடுத்துகிட்டு எங்கள் கடைக்கு மோர் கொடுத்துட்றோம். வெண்ணெய் எடுத்து இப்போது நெய் காய்ச்சி கொடுக்குறோங்க சார். ஒரு லிட்டர் நெய், ஏன்னா தயிர் போட்டதால் ஒரு லிட்டர் நெய் வாங்கினாங்கன்னா 2000 ரூபாங்க சார் ஒரு லிட்டர் நெய்.
1: 2000?
0: ஆமாங்க சார்.
1: ஏங்கம்மா 600 ரூபா 700 ரூபாய்க்கு வெளியில் அழகாக கிடைக்குது
0: சார். அது வந்து பச்சைப்பால்லேருந்து க்ரீம் எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஆனால் இது ப்ராசஸ் நாங்கள் பாலை காய்ச்சணும், அதிலேருந்து எடுத்து தயிர் போட்டு. சில டைம் வந்து இது மய டைம்லாம் வந்ததுன்னா தயிர் மோர் சேல்ஸ் ஆகாது இல்லையா. அப்போ வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதால தேமோ கரைசலுக்கு கொடுத்துருவோங்க சார். இப்போ அதனால் இது எங்களோட நெய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க சார்.
1: அவ்வளோ தரமானதுன்னு சொல்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க சார். சார் எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து எங்கள் பொருள் தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா கூட போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. பயங்கர ஸ்மெல் வரும். நாங்கள் முருங்கைக்கீரை போட்டு கருவேப்பிலை போட்டு காய்ச்சி இது பண்ணுவோம் லாஸ்ட்டில். அதனால் இது இருக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எங்கள் சேர்மன் கிட்ட கூட, நீங்கள் இப்போதைக்கு இருக்க கரண்ட்ல இருக்க சேர்மன் கிட்ட கேட்டு கூட. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கேவிகேலேருந்து காளான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருந்தோம். காளான் ஷெட்டு வந்து எங்கள் சேர்மன் பிடி ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்து எங்களை காளான் வளர்த்து தர சொல்லி காளான் வளர்த்து அதையும் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் மதிப்பு கூட்டு பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
1: காளான் இருக்குங்க?
0: காளான் இருக்குங்க சார்.
1: அதில் நிறைய பூஞ்சை வந்துடும், அது வந்துடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் இதுவாச்சுனாலும் பெட்டே கண்டாமினேஷன் ஆகிடுங்க சார்.
1: ஆமாம்.
0: அதில் பிக்கிள் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், பிஸ்கெட் பண்ணுறோம், சூப்பு பவுட்ரு பண்ணுறோம்.
1: காளானில்?
0: காளானில் காய வச்சு சூப்பு பவுட்ரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: எல்லாம் விற்பனை ஆகுதுமா?
0: ஆகுதுங்க சார்.
1: என்ன நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சிப்பி காளான் சார் இது. சில பேருக்கு தெரியல இது பெருசாக இருக்குது, ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப
1: கேட்குறாங்க. புரதச்சத்து ரொம்ப அதிகமானது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம்.
0: விட்டமின் டி அக்செப்ட் பண்ணுற ஒரே இது எதுன்னு கேட்டால் காளான் தான் சார். நீங்கள் கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வச்சுட்டு எடுத்து சமைச்சிங்கன்னா அதோட விட்டமின் டியும் இதுவாகும் சார். சூரிய ஒளியில் தான் கிடைக்கும் நமக்கு
1: விட்டமின் டி,
0: ஆனால் இதில் வச்சு எடுத்தாலே கிடைச்சிரும்.
1: சூரியம்மா என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் எம்காம் முடிச்சிருக்கேங்க சார்.
1: எம்காம் முடிச்சுட்டு சுயோதவி குழு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமா அப்படி ஏதாச்சும் வேலைக்கு கூட போயிருக்கலாம்
0: சார். சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, சொந்த தொழில் அப்படியே குழந்தைங்க அப்படின்னு போனாச்சு. அப்புறம் விவசாயம் தான் அப்பாவோடைய இதுவே, அதனால் அப்பா தொழில் மாமனார் எல்லாமே விவசாயம்ன்றதால அந்த விவசாயம் சார்ந்த தொழிலாகவே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எஃபிஓவில் சேர்ந்தோம். எஃபிஓலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு நாங்களே கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
1: அதை இருக்கா?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க சார். மற்ற தொழில் இது பண்ணியிருந்தேன்னா இப்படி இருந்திருக்குமா என்னன்னு தெரியாது. என்னால் 4 பேர் பிழைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க சார்.
1: அந்த மன திருப்தி மட்டும் போறாதுமா
0: சார். எங்களுக்கு வருமானமும் வருது இல்லைங்க சார். வருமானமும் வருது. நான் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்றதுன்னா, பிஎம்எஃப்எம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. தாட்கோல போன இந்த ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அதுவும் நான் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் கடவுளால் கைவிடப்பட்டவங்க, விதவைகள், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மகளிர் குழு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை எல்லாருக்கும் லோனாக எடுத்து கொடுக்கறதுலேருந்து கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: உங்களாலான சமூக உதவி, சமூக பணி தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க சார். அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க சார். ஒரு அம்மாவுக்கு 3 பொண்ணு வீட்டுக்காரர் இல்லை, இறந்துட்டாங்க.
1: சரி.
0: அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓலை வீடு தான், கூரை வீடு. அவங்க வந்து கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டாரன்ட்டு. அவங்களுக்கு நம்ம பிஎம்எஃப்எம்லேருந்து மாவு அரைக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அவங்க வீட்லேயே வச்சு அரைச்சி ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. என்னங்க கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு என்னால் என் 3 பிள்ளைங்களை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், எனக்கு டெய்லி வருமானமும் வருது, அவங்களுக்கு பஸ் பேர் கொடுக்குறேன், என்னை இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்ததே நீ தான் சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சார். அந்த ஒரு சந்தோஷம் போதாதுங்களா?
1: நிச்சயமா. மன திருப்தி தான் வேணும். சாப்பாடு ஒன்று தான் மனுஷன் போறேன்னு சொல்லுவான். எவ்வளோ பணம் கொடுத்தீங்கனாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக பணி செஞ்சு ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருக்கோம், ஒரு குடும்பத்தை நிமித்து கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உங்களுடைய சமூக பணி தொடரணும். உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றணும்.
0: 7299-60-4670.
1: 72-99-60-46-70. இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: கண்டிப்பாக.
1: ரொம்ப சந்தோஷம்மா. சமூக பணி தொடரட்டும்.
0: கண்டிப்பாங்க சார்.
2: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டல் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க பி சரவணன் அவங்களோட தகவல்களை எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல.
3: கேட்டேன் முத்தழகு, எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே இப்போ தீர்ந்து போச்சு.
2: அக்கா, மகளிர் சுயமா தொழில் தொடங்க பயிற்சியும் கொடுத்து கடன் உதவியும் செஞ்சு கொடுத்து

0: நாம வாழ்க்கையில முன்னேற உதவிக்கரம் நீட்ட முன் வரும்போது அந்த கரத்தை புடிச்சு மேல வரதான புத்திசாலித்தனம்.
1: சரியா சொன்ன முத்தழகு, அதனா நிச்சயமா நல்ல வழியில பயன்படுத்தி முன்னுக்கு வந்து என் சொந்த கால கம்பீரமா நிப்பேன்.
0: ரொம்ப சந்தோஷம்க்கா. சரிக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சோழி இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன்.
1: ஏன் என்ன மட்டும் தனியா விட்டுவிட்டு நீ எங்க போற?
0: அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க விவசாய நிலத்துல ரொம்ப நாளா மகசூலே பார்க்க முடியல. அதான் மண் பரிசோதனை எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு வேளாண் அலுவலகத்துல போய் எங்க மச்சான் கேட்டுட்டு வர சொன்னாரு, அதுக்கு தாங்க போறேன்.
1: அவ்வளவுதானே? இரு, நானும் வரேன். உங்க விவசாய நிலத்தோட மண்ணை கையில எடுத்துக்கிட்டியா?
0: கையோட கொண்டாந்துட்டேன்க்கா, அங்கேயே பரிசோதனை செஞ்சுக்கிடலாம்ல.
1: நல்லது புள்ள, இதோ வந்துட்டோம் பாரு. ஆமா, யாரு விவரம் சொல்ல போறாங்க?
0: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பத்தி திருப்பதி சாரம்

0: ஏன் என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீ எங்க போற?
1: அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க விவசாய நிலத்துல ரொம்ப நாளா மகசூலே பார்க்க முடியல. அதான் மண் பரிசோதனை எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு வேளாண் அலுவலகத்துல போய் எங்க மச்சான் கேட்டுட்டு வர சொன்னாரு. அதுக்கு தாங்க போறேன்.
0: அவ்வளவுதானே? இரு நானும் வரேன். உங்க விவசாய நிலத்தோட மண்ணை கையில எடுத்துக்கிட்டியா?
1: கையோட கொண்டாந்துட்டேன்க்கா. அங்கேயே பரிசோதனை செஞ்சுக்கிடலாம்ல.
0: நல்லது பிள்ள. இதோ வந்துட்டோம் பாரு. ஆமா, யாரு விவரம் சொல்ல போறாங்க?
1: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பற்றி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போகிறாங்கக்கா. நாம் கவனமாக கேட்போம்.
2: குறிப்பா மண்வளம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல மண்வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க?
3: நெல் விவசாயம் சிறப்பாக அமைவதற்கு மண் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் சார்ந்த நிலத்துலதான் இந்த நெல் பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மண் களிமண்ணாக இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் மணலும் இருக்கும், அத வண்டலும் இருக்கும். எனவே எந்த வகையான மண்ணா இருந்தாலும் அந்த மண் வளம் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் நன்றாக வளமான ஒரு மண். ஆனாலும் இந்த நெல் விவசாயம் எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் நம்ம இந்த பயிருக்கு தேவையான நேரத்தில் சமச்சீர் அளவில் கிடைச்சாதான் நல்ல ஒரு மகசூல் வந்து நம்ம எடுக்க முடியும்.
4: ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மண்ணை குறிப்பிட்டு சொல்றாங்க. சில இடத்துல அமிலத்தன்மை இருக்குதுங்கிறாங்க, சில பகுதிகளில் சுண்ணாம்பு சத்து கூடுதலாக இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விதைகள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. அப்படி
3: பல வகையான மண் வகைகள் இருக்கிறது. அதாவது களிமண், செம்மண், இன்னும் அமிலத்தன்மை நிறைந்த இந்த மாதிரி உள்ள நிலங்கள் இருக்கிறது. சில கலர் நிலங்கள் இருக்கிறது, ஓர் நிலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வகையான மண்ணிலும் இந்த நெற்பயிர் நன்றாக வளரும். இருந்தாலும் நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
4: மண் பரிசோதனை செய்யறதுனால பொருளாதார ரீதியாக என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க?
3: மண் பரிசோதனை பண்றதுனால இந்த விவசாயிகளுக்கு மண் வள அட்டை வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையாக பயிர் ஆரோக்கியமாக வளர்றதுக்கு வந்து நமக்கு இந்த மண் வளம் தான் ரொம்ப முக்கியம். மண் வளத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அது மண் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை பண்ணி தான் அந்த மண் வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம மண் வளத்தை தெரிஞ்சு அதன்படி அடிப்படையில் நம்ம எந்த பிரச்சனை இருக்கிறது சொல்லி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து, இப்போ குறிப்பாக அமில நிலம் வச்சுடுமே, அந்த அமில நிலத்துக்கு டோலமைட் வகையில் இல்லாவிட்டால் சாதாரண சுண்ணாம்பை நம்ம போடலாம். அதை போட்டுட்டு நம்ம வந்து எந்த உர பற்றாக்குறை இருக்கிறது சொல்லி தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இந்த விவசாயிகளுக்கு வந்து அதிகமான தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ணுற அந்த காரியம் வந்து நம்ம விலக்கு பண்ணலாம். அதாவது விவசாயம் வந்து குறிப்பாக நெல் விவசாயம் இப்போது லாபகரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி இதன் அடிப்படையில் நம்ம வந்து உரம் பண்ணோம்னா நிச்சயமாக தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ணி அதனால இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும்.
4: ஒரு ரகம் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன இந்த ஆராய்ச்சி திடல்ல உள்ள களத்து மட்டிலையும் கூட மண்ணை பரிசோதனை செய்யறது உண்டுமா? ஒவ்வொரு ரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன?
3: ஆமா, அதாவது பல மண் வகைகள்ல பல இடங்கள்ல அந்த ரகத்தை வந்து பயிர் செய்யறாங்க. பயிர் செய்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மண் வளங்களிலும் அந்த பயிர் எப்படி வளர்கிறது, எப்படி மகசூல் தருகிறது என்பதை பார்த்து அதற்கான உரம் நிர்வாகத்தை நம்ம சரியாக கடைபிடித்து எப்படி மகசூல் வருது அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிடுறாங்க. எனவே ரகம் வெளியுவதற்கு முன்பதாக எல்லா தட்பவெப்ப நிலைகள், எல்லா மண் வகைகள் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த ரகம் வெளியிடப்படுகிறது. எனவே மண் வளத்தின் அடிப்படை, சுற்றுச்சூழல் அடிப்படையில் இந்த ரகங்கள் வெளியிடப்படுகிறது. நெல் விவசாயத்தில் தொடர்ச்சியாக அதிக மகசூல் பெறணும்னா இரண்டு ஆலோசனை நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில். முதலாவதாக மண்வள அட்டை, இரண்டாவதாக நெல் விவசாயிகள் வைத்திருக்க வேண்டியது வந்து இலைவன் அட்டை. ஏன்னா அது பச்சையா இருக்குதான்னு பார்த்து தான் உரங்களை போடுறாங்க. எனவே நம்ம வந்து இது ரெண்டும் வந்து மிகவும் முக்கியம். மண்வள அட்டை எதற்கு வைத்திருக்கணும்னு சொல்றேன்னா அந்த மண்வள அட்டையை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொல்லி. விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா நிலத்தை பார்த்து அதில் பயிர்

0: பயிர் எப்படி பச்சையா இருக்குதா என்பதை பார்த்துட்டு உடனே பக்கத்துல உரம் போட்டாங்கன்னா அந்த வயல் வந்து நல்லா பச்சையா இருக்கும். உடனே என்ன போட்டா நம்ம நிலத்துல நம்ம பயிருக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லி உடனே கடையில போய் டிஏபி இல்ல யூரியா வாங்கி போடுவாங்க. பொட்டாஷ் அவங்க போடுவாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில நம்ம அதிக பண விரயம் உரங்களின் விலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றணும். அதற்காக விவசாயிகள் வந்து உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம இலைவண்ண அட்டை வந்து மிகவும் முக்கியம். இந்த குறிப்பாக நன்றாக சிம்பு வருகிற பருவம், பூ வருகிற பருவம், இந்த மாதிரி உள்ள பருவத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த முக்கிய பருவங்களில் நம்ம இந்த இலைவண்ண அட்டையை வச்சு நம்ம இந்த உரங்கள் போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த பயிருக்கு உரம் போட்டோம்னா நம்ம அதிக லாபத்தை தொடர்ச்சியாக எடுக்க முடியும். இருந்தாலும் மண் வள பரிசோதனை பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணில் வந்து அங்கக கரிம பொருள் அதுதான் அடிப்படை. மண் நன்றாக ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த அங்கக கரிம பொருள் வந்து நன்றாக இருக்கணும் மண்ணில். அது வந்து குறிப்பாக 1% வரை இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும்.
1: உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
0: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில் நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்தில் எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும்போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்க ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி இருக்குது.
0: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில் சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமாக நம்ம போடுறதுனால ஒரு நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடுவோம் இல்லை டிஏபி போடுவோம் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்க கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
2: அக்கா, மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பற்றி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞான

0: ராணி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? அருமையா இருந்துச்சு இல்ல?
1: விவரங்க ஒன்னு ஒன்னும் முத்து முத்தால இருந்துச்சு.
0: எங்க நிலத்தோட தன்மை என்னன்னே தெரியாம மேலும் மேலும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்பெல்லாம் புரியுது மண் பரிசோதனை எம்பட்ட முக்கியம்னு.
1: ஆமா முத்தழகு, உங்க நிலத்து மண்ணை முதல்ல பரிசோதனை செய். அப்படி செஞ்சு எந்த சத்து குறைவா இருக்கோ அந்த சத்தை கொடுத்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்திடு.
0: கண்டிப்பாக்கா, எங்க நிலத்துக்கு ஏத்த மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுத்து இந்த வட்ட வெள்ளாமையில மும்மடங்கு லாபத்தை பாக்குறோம் பாருங்க.
1: ரொம்ப சந்தோஷம் புள்ள. அப்ப நம்ம கிளம்புவோமா? போற வழியிலே அந்த செல்வி பிள்ளைய பார்த்து குழுக்காசையும் கொடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவோம்.
0: சுய தொழில் செஞ்சு முன்னேற உங்களுக்கும் வழி கிடைச்சது. மண் வளத்தை பரிசோதனை செஞ்சு விவசாயத்துல நல்ல மகசூல் எடுக்க எனக்கும் வழி கிடைச்சிருச்சு. வாங்கக்கா போவோம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில கேட்ட பாடல் உன்னு நினைச்சன் பாட்டு படிச்சன் திரைப்படத்திலிருந்தும், ரெட்டையவால் குருவி திரைப்படத்திலிருந்தும், சக்திவேல் திரைப்படத்திலிருந்தும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ முதல் மரியாதை திரைப்படத்திற்காக.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர். இதுவரை கேட்டு ரசித்தோம் மனோரஞ்சிதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ மகனே மகனே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு பாபுவாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், ஆனந்தியாக ஆர் கே ரேவதி மற்றும் டி என் மங்களம், ராஜாவாக கரந்தை எஸ் சந்திரஜோதி, வசந்தியாக ஆர் நிஷா ஜெனிஃபர், ஆனந்தியின் மாமியாராக சுபத்ரா தேவி, தீவிரவாதிகளாக ஆர் ஜவஹர், கோவி வீரமணி, திருக்கடையூர் கே சங்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக மன்னை ஜெயராமன், டாக்டராக பி மேரி பிரபா. மகனே மகனே நாடகம்.
2: டாக்டர்மா, டாக்டர்மா, எனக்கு எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குமா? ஐயோ, அந்த குழந்தை, அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதுக்கு அதுக்கு பசிக்குமோ? டாக்டர்மா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய கண்ணில காட்டுங்கம்மா.
3: ஆனந்தி,
2: அதுக்கு ஒரே ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு போயிருந்தேம்மா. டாக்டர்மா, அம்மா, அம்மா, என் குழந்தை, என் குழந்தை.
3: என்னது, ஓ குழந்தையா? இங்க பாரு ஆனந்தி, புரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒரு பிசினஸ், இதுல பாசத்துக்கும் கண்ணீருக்கும் இடம் இல்ல, தெரிஞ்சுதா?
2: டாக்டர்மா, என்னதான் இருந்தாலும் அது என் வயித்துல 10 மாசம் ஊறி பிறந்த சிசு வச்சேம்மா.
3: சரி சரி ஆனந்தி, இங்க பாரு, இதோ இந்த கவர்ல 2 லட்சம் பணமும் உனக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் இருக்கு.

0: எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆயிரு.
1: அம்மா அம்மா அம்மா, டாக்டர்ம்மா நீங்களும் ஒரு பிள்ளைக்கு தாய் தானம்மா? இந்த தாயோட மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களம்மா. அம்மா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவைம்மா அது முகத்தை பார்க்க அனுமதிங்கம்மா. அம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா.
0: சரி ஆனந்தி, ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த குழந்தைய தொட்டு தூக்க உன்னை அனுமதிக்கிறேன்.
1: சரிம்மா,
0: ஆனா அந்த நிமிஷத்தோட உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு
1: புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேம்மா.
0: சரி சரி, இந்தா இந்தா உன் குழந்தை,
1: கொடுங்கம்மா கொடுங்கம்மா. ஏ செல்வமே, ஏ தங்கமே, ஏ வைரமே, இந்த பாவி வயித்துல பிறந்தாலும் ராஜா மாதிரி இருக்கிய ஐயா, ராஜா மாதிரி இருக்கிய. தோள்ள பெரிய மச்சம் இருக்கே ஐயா, இந்த மச்சம் அதிர்ஷ்டமா இல்ல இல்ல துரதிர்ஷ்டமா எனக்கு தெரியலையே.
0: ஆனந்தி ஆனந்தி,
2: மகனே மகனே, நீ அப்படி சத்தம் போட்டீங்க.
1: ஒண்ணு இல்லப்பா,
3: நான் இங்கதாமா இருக்கேன். உங்க மகன் ராஜாம்மா, இங்க பாருங்க இங்க பாருங்க. அய்யோ, ஏம்மா இப்படி கை காலெல்லாம் நடுங்குது?
1: ஒண்ணு இல்லப்பா.
3: பயந்துட்டீங்களாமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களாமா?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்க, நீங்க போய் படுத்துக்கங்க போங்க.
3: அம்மா நான் ஒரு டாக்டர், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்?
2: அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா?
1: அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா வசந்தி.
2: அம்மா
1: நீ ஏண்டா இப்படி அழுற? பயப்படாதேம்மா பயப்படாதே, நான் ராத்திரில ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பேன் போல இருக்கு. அதுதான், வேற ஒண்ணு இல்லடா, வேற ஒண்ணுமே இல்ல. சரி சரி, நீங்க போய் படுத்துக்கங்க. போங்கடா கண்ணே, போய் படுத்துக்கங்க போங்க.
4: ஆனந்தி
1: அத்தை.
4: ஆமா, என்னமோ மகனே மகனேன்னு பெருசா சத்தம் போட்டியாமே, பிள்ளைங்க சொன்னிச்சுங்க ஏதாச்சும் கெட்ட சொப்பனம் கண்டி? ஆனந்தி
1: அத்தை, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு அத்தை. அது ஏன்னு எனக்கே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அத்தை, நான் என்ன செய்யறது?
4: ஐயோ, அந்த பாழா போன சொப்பனம் உனக்கு வரவே கூடாது ஆனந்தி.
1: என்னால முடியலையே அத்தை, என்னால முடியலையே. அத்தை
4: சொல்லுமா,
1: இப்ப அவனுக்கு 20 வயசு இருக்குமா அத்தை?
4: அட போடி போ, தேவையில்லாத நினப்பு, போய் படு போ. ஆனந்தி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. யார் இந்த ராத்திரி நேரத்துல கதவை தட்டுறது?
5: நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேம்மா.
2: ஐயோ அம்மா, போலீஸ்?
5: ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த பக்கமா ஒருத்த எங்க பிடியில இருந்து தப்பி ஓடி வந்திருக்கான். நீங்க அந்த மாதிரி யாரையாவது பாத்தீங்களா?
1: பாக்கல சார், அந்த மாதிரி நாங்க யாருமே இந்த பக்கம் பாக்கல. இல்ல ரஜா?
6: ஆமா சார், அந்த மாதிரி யாரையுமே இங்க நாங்க பாக்கல.
5: அவன் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்.
6: என்ன?
5: அதனால பி கேர்ஃபுல், அப்படி ஏதும் இந்த பக்கமா வந்தான்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன, இந்தாங்க என் செல் நம்பர். உங்க பேரு ஆனந்தி தானே?
1: ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேரு?
5: இது எங்க டிபார்ட்மெண்டின் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இந்த வீட்டுக்கும் நாங்க தேடி வந்த தீவிரவாதிக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு மேடம்.
1: என்ன?
5: அதனாலதான் குறிப்பா நாங்க இங்க அவனை தேடி வந்தோம். நாங்க வர்றோம்.
1: ராஜா என்னடா இப்படி திடீர்னு

0: யாரையோ தேடி வந்தாங்க.
1: ஆமாம்மா,
0: தீவிரவாதி நாங்க. கடைசியில அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா.
1: அதுதான் எனக்கும் புரியல. அவ யாரு என்னன்னு தெரியலையே. ஒரே குழப்பமால இருக்கு.
0: ஆமாண்டா.
1: சரி சரி, எதுக்கும் நம்ம வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் நல்லா சாத்தி வச்சுக்கலாம்.
0: ஆமா ஆமா,
1: எந்த நேரத்துல என்ன நடக்குமோ தெரியலையே. வசந்தி, நீ ஓடி போய் நம்ம வீட்டு பின் கதவை நல்லா சாத்திட்டு வாப்பா.
2: சரிண்ணா.
0: வசந்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு சாத்தி சீக்கிரமா வா, வந்து தொலைடி, சீக்கிரம் வா.
2: அம்மா, அண்ணா, இங்க வாங்களே.
1: என்ன வசந்தி?
0: என்னாச்சு
2: அண்ணா? இங்க பாருண்ணா.
1: என்னம்மா?
2: படியில யாரோ ஒருத்தர் செத்த காயத்தோட வீட்டு கிடக்குறோம்.
1: என்ன என்ன?
2: ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா.
1: அட,
2: ரொம்ப பயமா இருக்குண்ணா.
1: யாருன்னு தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கான்னு முதல்ல
2: பாக்குறேன். அண்ணா, அவனை தொடாதண்ணா.
0: ஆமாண்டா,
2: ஏதாவது இருக்க போகுது அண்ணா. வேண்டாண்ணா, அவன் கிட்ட போகாதண்ணா.
1: இருமா இருமா இருமா,
2: போகாதண்ணா.
0: அப்படியே விட்டுடுறா. அவன் செத்து தொலைத்தோண்டா. வாடா, போலீஸ்க்கு முதல்ல போன் பண்ணிடலாம். அவனை தொடாதேடா. தொட்ட உடனே வெடிக்கிற மாதிரி எதையாவது வச்சிருக்க போறான். சொன்னா கேள்றா.
1: அம்மா,
0: தொடாத.
1: கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு டாக்டர், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைம்மா.
0: டேய் ராஜா,
1: கொஞ்சம் இருங்கம்மா. வசந்தி, இங்க வாப்பா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு. தோள்பட்டையில குண்டு அடிபட்டு இருக்கு, தலையில வேற காயம் பட்டிருக்கு. இதுக்கு டிரெஸ்ஸிங் பண்ணிடணும். முதல்ல அவன் சட்டையை நான் ரிமூவ் பண்றேன்.
0: நீ உன் கடமையை செய்ய போறேன்னு சொல்ற, அதே மாதிரி நானும் என் கடமையை செய்ய போறேன்டா.
1: என்னம்மா?
0: ஒரு தேச துரோகி இங்கதான் இருக்கான்னு இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன்டா.
1: இங்க வாங்கல. அம்மா அம்மான்னு அவன் வாய் முணுமுணுக்குதுமா. அப்புறம் ஆனந்தி அம்மான்னு வேற அவன் உதற துடிக்குதுமா.
0: எங்க நவரே? அதே மச்சம், வலது தோள்பட்டையில அதே பெரிய மச்சம். ஐயா, மகனே, என் செல்லமே, கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு திறந்து பாருப்பா.
1: என்னம்மா?
2: அம்மா,
0: டேய்
2: அம்மா,
0: நான் தாண்டா, நான் தாண்டா.
1: என்னம்மா சொல்ற?
0: தங்கமே,
2: என்ன நடக்குது?
0: நீ உயிரை விட்டுற கூடாது மகனே. இங்க பாடுறா. என் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. ராஜா, இவனை எப்படியாவது காப்பாத்திடுறா. இவனை கைவிட்டுடாதேடா. இவனை எப்படியாவது காப்பாத்து. இவன் எனக்கு வேணும்டா, இவன் எனக்கு வேணும். ராஜா, என்ன ஏன் அப்படி பாக்குற?
1: சொல்லுங்க, யாருமே?
2: ஆமாமா, அண்ணன் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதுதானே. யாரு மகனே? மகனே, என்ன கட்டி பிடிச்சு கதறி அழுறீங்க? யாரு சொல்லுமா? சொல்லு.
0: வந்து வந்து இவன் யாருன்னு? ஐயோ, எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் முடியலையே.
3: அத நான் சொல்றேன்டா ராசா, நானே சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமே நான் தாண்டா, நான் தான். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவ இல்லப்பா, கெட்டவ இல்ல. எந்த தப்பான வழியிலையும் அவ போகலப்பா. ராசா, வசந்தி, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு வாடகத்தாயா போய் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு வந்த மகராசிடா இவ, மகராசி. இவளை குத்தம் குறை சொல்லாதீங்கடா, பெரிய பாவம், குத்தம் குறை சொல்லாதீங்க. இவன் அந்த பையன்தான். எப்படியோ இடத்தை கண்டுபிடிச்சு

0: வந்து சேர்ந்துட்டான். ஆனந்தி எங்கம்மா போற? நில்லு ஆனந்தி நில்லு. யாருக்கடி போன் பண்ற? வேண்டாம் சொன்னா கேளு ஆனந்தி, வேண்டாம்.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்தி பேசுறேன். ஆமா சார், நீங்க தேடி வந்த தீவிரவாதி எங்க வீட்டுலதான் இருக்கா, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார், நீங்க வர்ற வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு யாரும் வெளியில போக மாட்டோம். உடனே வாங்க.

0: வரந்தி மேடம், எங்கே அவன், எங்க இருக்கான், எங்க இருக்கான் அந்த தீவிரவாதி?
1: அதோ அந்த ரூம்ல இருக்க இன்ஸ்பெக்டர்.
0: பாபு, டேய் பாபு, இங்க பாருடா, நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். ஹேய், கண்ண தாங்க பாருடா. டேய், எங்கடா பாம்பு வச்சிருக்க சொல்லுடா, அதெல்லாம் எப்பப்போ வெடிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லடா. பாபு, பாபு, டாக்டர் சார், இவனுக்கு என்னாச்சு?
2: இன்ஸ்பெக்டர், அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நிறைய அடிபட்டு இருக்கு.
0: இவங்க வச்சிட்டு வந்த பாம்பெல்லாம் வெடிச்சதுக்கு பின்னாலே இவனுக்கு நினைவு வந்து என்ன டாக்டர் பிரயோஜனம்?
1: இன்ஸ்பெக்டர், என்ன சொன்னீங்க, இவன் பேரு பாபுவா? இன்ஸ்பெக்டர், இவன்,
0: எஸ், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வாடகைக்கு பெத்து கொடுத்துட்டு வந்த பையன் இவனேதான். இவன் ஒரு தீவிரவாத கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. அங்க அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பயங்கரமான தீவிரவாதியா மாத்திருக்காங்க. ஒரு பெரிய சதி திட்டத்தோட இங்க அவனை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: ஐயா, இந்த மண்ணை கையெடுத்து கும்பிடுறவன் ஏ ரத்தத்துல ஊறி கிடந்த அவன் சத்தியமா ஒரு தீவிரவாதியா இருக்க மாட்டான். அவன் தீவிரவாதியா இருக்கவே மாட்டான்.
0: யூ ஆர் கரெக்ட் ஆனந்தி, யூ ஆர் கரெக்ட். இதுதான் இந்த மண்ணோட மகிமை. அவன் ஒரு தீவிரவாதியா வந்தாலும் நம்ம தாய்நாட்டு மண்ணை மிதிச்ச உடனே அவனோட மனசு எப்படி மாறி போச்சு தெரியுமா?
3: டேய் பாபு, நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போயிட்டு போயிட்டு வர்றியே, அப்படி எங்கடா போயிட்டு வர? உன் செய்கையெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் பாருக்கு.
4: டேய், நானே ஒரு விசித்திரமான பிறவிதான்டா.
3: என்னது?
4: உனக்கு தெரியுமா, நான் ஒரு வாடகத்தாயோட மகன்.
3: டேய், என்னடா சொல்ற, வாடகத்தாயோட மகனா?
4: ஆமாண்டா, நான் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு நாள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நான் செஞ்ச குடும்பத்தனத்தால் மனசு உடைஞ்சு பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன்டா. அவன் நமக்கு பிறந்திருந்தா இப்படியெல்லாம் செய்வானா? அவன் ஒரு வாடகத்தாய்க்கு பிறந்ததுனால தானே இப்படியெல்லாம் செய்கிறான்னு சொன்னப்போ அப்படியே என் மனசெல்லாம் பதறி போச்சுடா. அப்படின்னா நான் ஒரு வாடகத்தாயோட மகனா? என்ன அப்படி பெற்று கொடுத்த தாய் யாரு?
3: அப்போ நீ உன்னை பெற்றவங்களை பார்க்கவே இல்லையா?
4: இல்லை, இது வரைக்கும் இல்லை. இதனால மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு போன போது தான் இந்த கும்பலை என்னை கடத்திட்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்த உடனே என்னை 10 மாதம் வயிற்று சுமந்த அந்த தாயை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுடா.
3: அதனால
4: அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு என் தாயை பற்றின விவரத்தை கேட்டேன். ஆனால் அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க.
3: அப்புறம்
4: அப்புறம் என்ன, துப்பாக்கியை காட்டி மிரட்டின உடனே எங்கள் அம்மாவோட அட்ரஸை கொடுத்துட்டாங்க.
3: இன்னைக்கு அந்த இடத்த என் தாய் குடி இருக்கிற அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்டா. அப்படியா? அப்போ உங்கள் அம்மாவை பார்த்துட்டியா?
4: இல்லைடா, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக அவங்கள போய் பார்த்துருவேன், நிச்சயமாக பார்த்துருவேன்.
3: ஏய் பாபு, நம்ம கேப்டன் ரொம்ப மோசமானவன்டா, கொஞ்சம் கூட தயவு தாட்சணியமே இல்லாமல் போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரத. சரி சரி, கேப்டன் டெபுட்டி வராங்க, எழுந்திருச்சு நில்லு. இன்னைக்கு என்ன உத்தரவோ தெரியலையே.

ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் திட்டமிட்டபடி இந்த நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க வேலையை கச்சிதான் பிடிச்சிட்டு சீக்கிரம்

0: நேரமாக ரூமுக்கு திரும்பி வந்துடணும். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, பாம்பில் டைம் செட் பண்ணிக்கோங்க. சரியா ராத்திரி 10 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் வெடிக்கணும். அங்கேயே நமக்கு ஆளுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டேய் பாபு, டேய் தேக்கோ, நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க. சீக்கிரமா வயர்லெஸ் ஆன் பண்ணி மெசேஜ் கொடு. கமான் குயிக்.
1: எஸ் கேப்டன். ஹலோ

0: நான் இங்க வந்ததுலேருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க. சீக்கிரமா வயர்லெஸ் ஆன் பண்ணி மெசேஜ் கொடு. கம் ஆன் குயிக்.
1: எஸ் கேப்டன். ஹலோ ஹலோ 07 8 6. ஹலோ 07 8 6. ஹலோ ஹலோ.
2: கிடைக்கலையா? இந்த செல்போன், இது இங்கே இருக்கிற நம்ம தோஸ்தோட ஃபோன். இந்த நம்பரை போட்டு சீக்கிரம் போடுறா. டேய், நமக்கு உழவு சொல்றவனுங்க தப்பிக்கிறதுக்கு இப்படியும் கால் ஆஃப் டியூன் வச்சிருப்பானுங்க. நீ என்ன அதை போய் இவ்வளவு ஆசையா கேட்கிற? டேய் என்னடா ஏண்டா அடற?
1: என்னால ஒண்ணுமே செய்ய முடியல கேப்டன். தாய் மண்ணுக்கு துரோகம் செய்ய எனக்கு மனசு வரல கேப்டன். என்னால முடியல. என்னை இந்த சதி திட்டத்துக்கு கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்.
0: உனக்கு மட்டும் என்னடா வந்துச்சு? ஏண்டா வரமாட்டேங்கிற? இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. இவட நல்லா அடிச்சு உதச்சு ரூம்ல போட்டிட்டு வாங்க.
1: அடிக்கடிங்க.

0: ஐயோ, அம்மா அம்மா அம்மா, என்னை இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டானுங்களே. அம்மா அம்மா, என் உயிர் போறதுக்குள்ள எப்படியும் ஒரு தடவை உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். அவங்க பிளான் படி கொண்டு வச்சிருப்பாங்களே, என் நாட்டை காப்பாற்றியாகணுமே. என் நாட்டு மக்களை, என் நாட்டு மக்களை காப்பாற்றியாகணுமே. நான் என்ன செய்வேன்? செல்போன் இங்கே தான் இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? சார் சார், தீவிரவாதிங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்க போயிருக்காங்க. ஆமா, நானும் அவங்கள ஒருத்தன் தான். என் பேர் பாபு. எனக்கு எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனால என்ன அடிச்சு உதச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார், என்னை எப்படியாவது காப்பாத்தினா.
1: எங்களை காட்டி கொடுத்துட்டு மக்களை காப்பாத்த போறேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ ஒரு தியாகியா போய் சேர்ந்துரு.
0: வேண்டாம்,
1: நீ வாழக்கூடாதுரா.
0: வேண்டாம்,
1: நீ வாழக்கூடாது.
0: கேட்டன், வேண்டாம், சொன்னா கேளுங்க.

0: போலீஸ் போலீஸ்ல தோர்த்தது. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். வீடு, எங்க அம்மா வீடு, எங்க அம்மா வீடு. முடியல, ஓட முடியல, தலை சுத்துது. அம்மா அம்மா.
1: இதாமா நடந்தது, இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ்.
2: அப்படின்னா என் மக தீவிரவாதி இல்லை, என் மக தீவிரவாதி இல்லை. இன்ஸ்பெக்டர், இப்பதான் என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த வாடகை தாயோடைய வயிற்றுல இருந்து தொப்புள கொடியதான் அறுத்து எடுத்துக்கிட்டு போனாங்களே தவிர ரத்த பாசத்தை அவங்களால அறுக்க முடியல, அறுக்க முடியாது. ஏன்னா அவ ஏறத்த இன்ஸ்பெக்டர், என் நாட்டுக்கு எதிராக அவ எப்பவுமே சதி செய்ய மாட்டான். அந்த பாவிங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்களோ தெரியலையே, என்ன பண்றது? பாபு பாபு, ஐயா கண்ணை முடிச்சு பாருப்பா, கண்ணை முடிச்சு கொஞ்சம் பாருப்பா. அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு கண்ணு.
3: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், பாபு கண்ணை முழிச்சுட்டான்
2: பாபு,
3: மயக்கம் தெளிஞ்சிருச்சு
2: பாபு.
3: வாங்க சீக்கிரமா வாங்க சார்.
1: பாபு இங்க பாருப்பா, இங்க பாரு. நான் இன்ஸ்பெக்டர், அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்க சொல்லுப்பா. இந்த நேரத்துல குண்டு வெடிக்கும், அதையும் சொல்லிடு.
2: சொல்லுப்பா சொல்லு.
0: இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பிளான், இதுல அந்த இடமெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. ஏரோட்ரம், ரயில்வே ஸ்டேஷன், கடைவீதி, எல்லா இடத்துலையும் கழிவறையில தான் குறிப்பா வச்சிருப்பாங்க.
1: ஓகே, அதெல்லாம் கரெக்டா எத்தனை மணிக்கு வெடிக்கும் அதை சொல்லிடுப்பா. எத்தனை மணிக்கு?
0: சரியா சரியா ராத்திரி 10 மணிக்கு வெடிக்கணும் சார். சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துடுங்க.
1: சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம்.
2: பாபு பாபு, இங்க பாருடா, நான் தான் நான் தானே உன் அம்மா. எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னவோ வாயால அம்மான்னு சொல்லுப்பா, சொல்ல பாபு. பாபு ஏண்டா ஏன் என்ன அப்படி பாக்குற?
0: அம்மா
2: சொல்லு பாபு. இதப்பா ஏண்டா இந்த பாலை கொஞ்சம் குடிப்பா, கொஞ்சோண்டு குடி பாபு. பாபு நீ பிறந்த போது ஒரு சொட்டு தாய்ப்பாலை உனக்கு கொடுக்க முடியல, உனக்கு பால் கொடுக்கவும் முடியல, உனக்கு தாலாட்டவும் முடியாம போச்சுடா பாபு.
0: அம்மா அப்ப நீங்க தாலாட்டு பாடவல்ல, ஆனா இப்போ இப்ப கடைசியா உப்பாரி போட
2: வந்து ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டுகிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, அப்படி எல்லாம். பாபு பாபு இங்க பாருப்பா, உன் அண்ணன் நிக்கிறா, உன் அக்கா நிக்கிறா, பாருடா பாரு.
0: அண்ணா
1: பாபு,
0: அண்ணா
1: தம்பி,
0: நான் யாரும் இல்லாத அனாதையா செத்துருவேன்னு
2: பாபு.
0: அண்ணா அண்ணா அண்ணா, இப்போ அண்ணா அக்கா எனக்கு எல்லாரும் கிடைச்சிட்டாங்க.
2: நான்
0: நிம்மதியா செத்துருவேன்
1: பாபு. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். போன பாபு கிட்ட கொடுங்க.

ஒழிஞ்சாங்க ஒழிஞ்சாங்க எல்லாரும். அவங்க மிஷின் கன் எடுக்கிறதுக்கு முன்னால நான் முந்திக்கிட்டேன். மறைச்சு வச்சிருந்த என் கண்ணால அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டேன். இப்ப எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும்.

0: பிரபு, எங்களோட ஆபரேஷன் சக்சஸ்.
1: அப்படியா?
0: நீ கொடுத்த பிளான் படி எல்லா இடத்திலும் இருந்த குண்டுகள் எடுத்து செயலிழக்க செஞ்சிட்டோம். இதனால சாக இருந்த பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டோம்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
0: ஹலோ ஹலோ, என்ன பதிலே காணோம்?
1: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
0: ஹலோ ஹலோ, ஜெய்.

இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பான மகனே மகனே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், மன்னை ஜெயராமன், கரந்த எஸ் சந்திரஜோதி, கோபி வீரமணி, ஆர் ஜவஹர், திருக்கடையூர் கே சங்கர், சுபத்ரா தேவி, டி என் மங்களம், ஆர் கே ரேவதி, பி மேரி பிரபா, ஆர் நிஷா ஜெனிஃபர் ஆகியோர். அமைப்பில் உதவி சுஜாதா முரளி. அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசையில் டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிவி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், திருச்சி பி சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எஸ் டி மூர்த்தி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி ரங்கநாயக என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

நிறைவாக மாமயிலேறி என தொடங்கும் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது ஹம்சானந்தி ராகம் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்டோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி பி சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எஸ் டி மூர்த்தி அவர்கள் கஞ்சிரா. இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெட்ஸில் நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நாளை இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமாக இரவு 7:15 ஒலிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை நாளை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் அவர்கள் ஆற்றும் உரை நாளை இரவு 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 5:53 நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், குரலும் விளக்கமும் டாக்டர் வரதராசனார் அவர்களின் தெளிவர்களுடன், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 6:15 பக்தி மாலை, இதில் வாணி ஜெயராம், எல் ஆர் ஈஸ்வரி, பாரதி பால், எஸ் எம் ஏ காதிர், எஸ் சௌமியா ஆகியோர் பாடியுள்ள பாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, தொடர்ந்து மதுரை கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 சிறப்புரை. கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி. தொடர்ந்து மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை, ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. 10 மணிக்கு பூவமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சல். திருக்குறள் சி முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பனிரெண்டு 10 சங்கீத சாரல், அரவிந்தன் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் இடம்பெறும். வயலின் வியல்குமார், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குவர் துர்காதேவி, அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தேசிய வேலைவாய்ப்பு சேவை திட்டம், 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை, மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பெண் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புறப்பாடல்கள் ஒயில் கும்மி. மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05

ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாமாலை தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில் பற்றி. 6:30 மாநில செய்திகள். 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம். மன்னிக்கவும், 7:00 சுதந்திர தினத்தை முன்னிட்டு திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். இதன் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:30 ஏறும்போரும், 8:00 தமிழ் செய்திகள். 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அவர்கள் விடுக்கும் செய்தி நாட்டு மக்களுக்கான செய்தி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றியோரையின் தமிழாக்கம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு. நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.